தொடர்வது. யமுனையிலே என தொடங்கும் பாடல், பாடியவர் வாணி ஜெயராம். பாடலை இயற்றியவர் நந்தியமங்கலம் இமயவரம்பன். இசை எல் கிருஷ்ணன்.

நினைவூட்டுகின்றோம் நேர்களை, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 18 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணித்திங்கள் 25 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 9 நாள் வியாழக்கிழமை. இது ரெயின்போ பண்பலை 101.4. இனி இன்றைய ஒலிபரப்பை இனிதே கேட்கலாம். தொடர்வது குரளமுதம்.

0: உட்பகை உண்டான குடியானது நாளடைவில் அறத்தினால் அறாவப்படும் இரும்பு போல தேய்ந்து வலிமை குறைந்துவிடும். குறள் எண் 888 அதிகாரம் உட்பகை.
1: அறம் பொருத பொன் போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்ற குடி.
0: உட்பகை உண்டான குடியானது நாளடைவில் அறத்தினால் அறாவப்படும் இரும்பு போல தேய்ந்து வலிமை குறைந்துவிடும். குறள் எண் 888 அதிகாரம் உட்பகை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இருவரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப்பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது.

0: பெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.

நேரம் காலை 6:02. இந்த அழகான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் வரவேற்பது நான், ஆர்ஜி ரம்யா. எல்லாமும் நல்லதாகவே நடக்கட்டும். நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள் துளிர்விடட்டும். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக விநாயகர் பாடல் கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் காலை 6:05. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் குரலில் சிவன் பாடல். கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:21. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் TMS குரலில் முருகன் பாடல். கேட்டிணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

வாழ்க்கை இரண்டு விஷயங்களால் ஆனது. ஒன்று செய்திருக்கலாம், மற்றொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம் என்ற எண்ணம். ஆக எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து செய்யுங்கள். அப்படி செய்வதென்றால் நீங்கள் செய்யும் அந்த செயல் நிச்சயம் வெற்றியை தரும். பக்தி நேரம் நிகழ்ச்சியின்

ஜோலி ஆப்ரஹாம் குரலில் ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் எஸ் எம் அப்துல் பரகாத், எல்ஆர் அஞ்சலி இணைந்து பாடிய பாடல்.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இருநாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.

0: இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் இவ்வகை மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய்க்கு மேல் சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. சேலம் மாவட்டம் குண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் கட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குனர் திருமகள்.
2: நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம், அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்ல உள்ளார்ந்த அதை உள் வாங்கிட்டு தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட் இது. இது வரைக்கும் 2009 இருந்து இந்த இன்ஸ்டிடியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்க ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரெய்னிங் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம்.
1: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
3: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன். மாத வருமானம் பாத்தீங்கன்னா 40 ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்ட் டேர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.

0: ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலை பொருட்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராட்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள செந்தில்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். கண்ணுக்கு தெரியும் உயிர்கள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் எல்லாத்துக்கும் உறைவிடம் இந்த பூமி பந்து தான். சிந்திக்கும் திறன், தன்னிடமுள்ள 6வது அறிவை வைத்து மனிதன் தான் தான் இந்த உலகை ஆட்டி படைக்கும் உயிர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் மனிதனையும் சேர்த்து இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கும் உயிரினம் நமது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் தான். நுண்ணுயிர்களில் 2 வகைகள், நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள், தீமை செய்யும் நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள் தான் பூமியில் ஆதியில் தோன்றிய உயிர்கள், முதல் உயிரினம். அவை பிராணவாயுவை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றின. ஏற்கனவே பூமியில் தண்ணீர், சூரிய ஒளி ஆகியவை இருந்ததால் இந்த கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி பச்சையும் உருவாகின. அதன்படி முதன் முதலில் தோன்றியவை தான் பேரணி வகை தாவரங்கள். அவை கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு வாயு நிலையில் ஆக்சிஜனை, பிராணவாயுவை வெளியேற்றின. செந்தில்குமார் சார், இவையெல்லாம் சர்வசாதாரணமாக இயற்கையில் நடைபெற்றன, எவ்வித ஆய்வுக்கூடமும் இல்லாமல் இப்பவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பிராணவாயுவை சுவாசிக்கின்ற நம்மை போன்ற உயிரினங்கள் அதற்கு பிறகுதான் உருவாகின அப்படிங்குது வரலாறு. இப்போ பூமி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங்கால் அதிகம் பாதிப்புக்குள்ளாகி இருப்பவை இந்த நுண்ணுயிர்கள் தான். குளோபல் வார்மிங்க்கு காரணம் யாருன்னு கடுதாசில எழுதணுமா? நுண்ணுயிர்களில் பாக்டீரியா, பூஞ்சை, நச்சுயிரி, ஆக்டினோமைசிட்ஸ்னு நிறைய இனங்கள் வகைகள் உள்ளன. இந்த நுண்ணுயிர்களால் தான் கழிவுகள்

0: எல்லாம் மக்க வைக்கப்படுது. அவை சிறந்த இயற்கை உரமாக மாறுது. ஏன், மனிதன் உட்பட எந்த உயிரினம் இறந்தாலும் அவற்றை மண்ணில் சிதைப்பவை மக்க வைப்பவை இந்த நுண்ணுயிர்கள் தான். நுண்ணுயிர்கள் இல்லைன்னா என்னாகும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நுண்ணுயிர்கள் இந்த மண்ணில் பூமியில் இல்லைன்னா தாவரங்கள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் அழியும். ஒரு கிராம் மண்ணில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. செந்தில்குமார் சார், மண்ணில் இருப்பது போலவே நமது உடலிலும் நுண்ணுயிர்கள் இருக்கின்றன. அவற்றை காக்க வேண்டியது நமது கடமை. மனிதர்களுக்கு தேவைப்படுவது போல நுண்ணுயிர்களுக்கும் உணவு உறைவிடம் தேவைப்படுது. மண்ணில் விழும் பொருட்களை சிதைத்து அதிலிருந்து தான் நுண்ணுயிர்கள் தங்களுக்கான உணவை எடுத்துக்கொள்கின்றன. இதைத்தான் நாம் மக்குதல்கிறோம். ஒரு பொருளை மக்க வைத்து தனது உணவு தேவையை பூர்த்தி செய்தவுடன் அதை தாதுக்களாக மாற்றி தாவரங்களுக்கு கொடுக்கும் பணியை நுண்ணுயிர்கள் செய்கின்றன. பாரம்பரிய விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் தொழு உரம் நுண்ணுயிர்களுக்கான சிறந்த உணவு. அந்த தொழு உர பயன்பாடு குறைஞ்சிடுச்சு. குப்பை உரம் என்ற பேரில் நகரத்து குப்பை கூளங்கள் சரியாக மக்காதவைகளை பயன்படுத்துகிறோம். இவற்றை சிதைக்க முடியாததுனால நுண்ணுயிர்களின் பெருக்கம் குறைஞ்சிடுச்சு. இதெல்லாம் யார் செயல்? சொந்த செலவில் சூனிய வச்சுக்கிறதுன்னு ஒரு சொலவடை உண்டு, கிராமத்தில் சொல்லுவாங்க. இது இதற்கு பொருந்தும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

மணி ஒரு நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4ல. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ், இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு கேள்வியோட தாங்க வந்திருக்கேன். அதாவது நாட்டுல என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா, அதனால நாட்டுல நடக்கிற நாட்டு நடப்பை பத்தி தான் ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி என்னம்மா நீ கேட்க போற அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், சூப்பரான ஒரு கேள்விதான். இந்தோனேஷியாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்ற விருதின் பெயர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி.

கேள்வி நான் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கம் அதாவது ஃபேஸ்புக் பேஜில் வந்து பதிவிடுவேன். நீங்கள் அதற்கான பதிலை வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். யார் யார் என்னென்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க நானும் ஆவலாக இருக்கேன். எஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் பதில் அனுப்பலாம். முதல் பாடலை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து நிறைய விஷயம் பேச போறோம். தெரிய திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ் இந்த பாடலை தேவா மற்றும் பாலச்சந்திரன் இணைந்து பாடியிருக்காங்க. ரோகேஷோடைய வரிகள்ல ஜி வி பிரகாஷோடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுவலு.

7:07 ஆயிட்டிருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ராம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தோனேஷியாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்ற விருதோட பெயர் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. அதற்கு நம்முடைய நேயர்கள் பதில் சொல்ல ஃபோன் எடுத்து அப்படியே டப்பு டப்பு டப்பு அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் அந்த பதிலையும் படிக்க நான் ஆர்வமாக இருக்கேன். மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம் பதில்னு சொல்லி கரெக்டாக அந்த பதில் என்னவோ அதை வந்து தமிழில் அழகான வச்சுருக்காங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், இந்தோனேஷியா அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்நாட்டின் மிக உயரிய குடிமை விருதான அப்படின்னு சொல்லி அந்த விருது என்னவோ அந்த விருதை வந்து அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், காலை வணக்கம், சைதையிலிருந்து பாலா ஜெயச்சந்திரன் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருங்கம்மா, நான் வந்து சர்ச் பண்ணி கரெக்டாக தான் அனுப்புவேன், அதனால் வந்து முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், நான் அனுப்புகிறேன்னு சொல்லி அவரும் வந்து சொல்லியிருக்காரு. தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன் காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. பத்மா சௌந்தரராஜன் வணக்கம், இனிய கோலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பதில் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காங்க. சோலை ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம், நலமா சகோதரி, அடடா நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர் ஜே ரம்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சும் சூளை ரீஜா மனோகரன் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கு. இந்த காலை வேலையில அப்படியே என்ன வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ற அளவுக்கு சூப்பரா பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க, நன்றிமா. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அன்பின் அறிவிப்பாளர் ரம்யா அவர்களுக்கு இனிய பொண்ணான காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எஸ் வாழ்த்துக்கள் சொல்றீங்க, அப்படி கூட அந்த பதிலையும் சொன்னீங்கன்னா என்ன பதில் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுப்பேன்ல. இந்த மாதிரி நீங்களும் இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சிங்க அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற அந்த முகநூல் பக்கத்தில், அதாவது ஃபேஸ்புக் பேஜில் உங்களுடைய பதில்களை பதிவிடலாம். அந்த பதில் கரெக்டாக இருக்காது, சரியா தப்பா அப்படின்றத நிகழ்ச்சியோட இறுதியில் நான் சொல்லுவேன். நீங்கள் பதில்களை தொடர்ந்து அனுப்பிட்டே இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டு வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். அரசு திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வர போறீங்க. எஸ் விஜய் யசுதாஸ் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் கபிலனுடைய வரிகளில் மணி சர்மாவுடைய இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

15 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்தோனேஷியாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்ற அந்த விருதோட பெயர் என்ன? எஸ் சமீபத்தில் இந்தோனேஷியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சுருந்தாங்க, அங்கே அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த விருதோட பெயர் என்ன அப்படின்றத இன்னைக்கான கேள்வி. எஸ் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு நினைச்சிங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களோட பதிலை வந்து பதிவிடலாம். எஸ் அதை படிக்க தான் நானும் ரெடியாக காத்துட்ருக்கேன்.

வாழ்த்துக்களும். எஸ், ஹாய், குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ் அண்ட் ஹாய் டு ஆர்ஜே ரம்யா ஆல்சோ மை ஆன்சர் அப்படின்னு சொல்லி நரேஷ்குமார் வைஷு வந்து அனுப்பியிருக்காங்க தர்மபுரியிலிருந்து. பூடவபாளையம் ஆனந்த முருகன், இனிய காலை வணக்கம், பதில் வந்து இதுதான்மா அப்படின்னு சொல்லி அந்த பதில் அனுப்பிட்டு அதுக்கு வந்து எப்போ வாங்கினாரு, எதுக்கு வாங்கினாரு அப்படின்ற மாதிரி, யார்கிட்டேருந்து வாங்கினாருன்ற விஷயம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பூடவபாளையம் ஆனந்த முருகன் அப்படின்றவங்க, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், இனிய காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த மாதிரி நீங்களும் என்னோட பேசலாம். எப்படி பேசலாம் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் கமெண்ட்ஸ் மூலமா என்னோட பேசலாம். எஸ், இன்னும் நிறைய பேர் பதில் அனுப்ப ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட பதில்களை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற அந்த முகநூல் பக்கத்தில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா, நான் அதை படித்து இதுதானோ பதில், இல்லை இது இல்லையா அப்படின்ற அந்த விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நேயர்கள் எவ்வளவு ஆர்வமாக காலையிலே எழுந்து சுறுசுறுப்பாக ஃபோனை எடுத்து, ஃபோனை வந்து எதுக்கு எடுக்கிறோம், இந்த மாதிரி நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டு நடப்பை நான் மற்றவங்களுக்கும் சொல்லுவேன் அப்படின்ற விஷயத்துக்காக எடுக்கிறோம் அப்படின்ற அந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. எஸ், செல்ஃபோன்னால் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, செல்ஃபோன்னால் நிறைய பாதிப்புகளும் இருக்குது. ஆனால் பாதிப்பு தரக்கூடிய விஷயங்களை நான் பண்ணவே மாட்டேன் மேடம், நல்ல விஷயத்தை மட்டும் நோக்கியே ஓடுவேன். அந்த நல்ல விஷயம் என்னன்னா, நாட்டு நடப்பு பற்றி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அனுப்புறது. எஸ், அந்த மாதிரி இன்றைக்கான கேள்விக்கு நீங்களும் பதில் அனுப்பலாம். அந்த பதிலை தெரிஞ்சுக்க நானும் ஆவலாக இருக்கேன், நீங்களும் அனுப்ப ரெடியாக இருப்பீங்கன்னு நினைப்பிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தாஸ் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வரப்போகுது. எஸ், என்ன பாடல் அப்படின்னா, கே கே மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய ஒரு பாடல். விவேகாவுடைய வரிகள் யுவன் சங்கராஜாவுடைய இசையமைப்பில் வந்துட்டே இருக்கு. என்ன பாடு, சக்கப்போடு போட்டாலே. எஸ், அந்த பாட்டு தான், சூப்பரான ஒரு பாடல். கேட்டு வந்து அப்படியே எனர்ஜெட்டிக்காக உங்களோட பதில்கள்லாம் படிக்க ரெடியாக இருக்கேன், நீங்களும் கேட்டு வாங்க மக்களை. கேட்டேன்னா இந்த ரிங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கெல்லாமே சமதலு.

அருணகிரி சுமதி பாபு அவங்களும் வந்து கரெக்டா என்ன பதிலோ இதுதான் ரம்யா பதில், பதில் தானே கேட்டீங்க அப்படின்னு பதில மட்டும் அனுப்பியிருக்காங்க. மந்திரமூர்த்தி அவங்களும் வந்து நாகர்கோவில இருந்து, மந்திரமூர்த்திங்க குட் மார்னிங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்களும் வாழ்த்துக்கள்னு சொல்லி பதில வந்து சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப நலமா இருக்கேன், நீங்களும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். பண்ணைபுரம் மணிகண்டன், இனிய காலை வணக்கம், காலை வணக்கம் சிவன் அருண், அவங்களும் வந்து பதில் என்ன அந்த பதிலை மட்டும் அனுப்பியிருக்காங்க. எஸ் பொன்னியம்மன், வண்ண கணேசன் இவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து பதிலை வந்து அடுத்த சாட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், குட் மார்னிங், பெஸ்ட் விஷஸ் ஃபார் டுடேஸ் ப்ரோக்ராம், அடடா வாழ்த்துக்கள். அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த விஷயம் நம்ம தோணிட்டு இருக்கும்பொழுது கூட யாராச்சும் அதெல்லாம் பண்ணிடலாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும்ல. அந்த மாதிரி நம்ம நல்லாவே பண்ணிடுவோம் அப்படின்னு தோணினாலும் இந்த மாதிரி வர சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இன்னுமே உத்வேகம் கொடுக்குது.

7:24 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 107.4. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் சூப்பரான ஒரு கேள்வியோட இந்த நாளை தொடங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்தோனேஷியாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்ற அந்த விருதோட பெயர் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. அந்த கேள்விக்கு நிறைய நேயர்கள் பதில்களை வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. எஸ் அந்த வகையில் அடுத்ததாக யார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சபரி மனோஜ் அப்படிங்கிறவங்க பதில் அனுப்பியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி. இனிய காலை வணக்கம் ரம்யா மேடம், வாழ்த்துக்கள். அடடா நன்றி நன்றி. பதில் எங்கங்க பதில் அனுப்புவீங்க அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்ல.

எஸ், அண்ட் அதே மாதிரி சந்திரசேகர் சேகர் அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் அவங்களும் பதில சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் ஆர்ஜே அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஜி சந்திரசேகர், தீபக் மற்றும் பத்மினி புதுமை அம்பாள் நகர், அடடா எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு வாழ்த்துக்களும் பதிலையும் வந்து சேர்ந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது இந்த ஒற்றுமை மனப்பான்மை தாங்க வேணும். இவங்களாம் வந்து நம்ம நம்ம இந்த விஷயத்த மட்டும் செஞ்சு நம்ம பேர் வாங்கிக்கணும், இவங்களாம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி இல்லாம இந்த கூட்டு மனப்பான்மை இருக்கு இல்லையா, அதை காலகாலத்திலே எல்லாரும் சேர்ந்து பண்றீங்கன்னும் போது நம்ம நேயர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய மனசு கொண்டவங்க அப்படின்னு தெரியுது. எஸ், இந்த மாதிரி வாழ்க்கையிலையும் நம்ம முன்னேறணும். ஆனால் அதுக்காக கூட இருக்கிறவங்கள தள்ளி விட்டுட்டு முன்னேறக்கூடாது, அவங்களையும் சேர்த்து முன்னேற்ற கூட்டு போகிறதுக்கான வேலைகளை நம்ம பார்க்கணும். அதாவது நாமும் நல்லா இருக்கணும், கூட இருக்கிற சக மனுஷர்களையும் நல்லா பார்த்துக்கணும். எஸ், இந்த மாதிரி நீங்களும் நிறைய பதில்களை வந்து சொல்லலாம். நிறைய பதில்கள் அப்படின்னா என்ன, இன்னைக்கான கேள்விக்கான பதில் தான். எஸ், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரி ரம்யாவுக்கு இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சரை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி விஜயகுமாரும் வந்து அவங்களுடைய ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு உயரிய விருது வந்து தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன பேரில் அந்த உயரிய விருது இருக்குது அப்படின்ற விஷயங்கள், சரி இந்த இந்தோனேஷியாவில் இது என்ன மாதிரியான விருது யாருக்கெல்லாம் தருவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த விஷயத்த தேடுறப்ப தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஆனாலும் கூட நானுமே வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இந்த விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இல்லையா.

எஸ், இந்த விருது அதாவது நீங்கள் விடையாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய அல்லது இன்னைக்கு கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்ற அந்த விருதோட நேம் அதுதான் வந்து இந்தோனேஷியாவோட உயரிய குடிமை விருது. இது சமீபத்தில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேஷியாவுக்கு சென்றிருந்தார். அப்போ அந்த நாட்டோட பிரதமர் அதாவது அந்த நாட்டோட அதிபர் நம்மோட பிரதமருக்கு வந்து இது வந்து கொடுத்து சிறப்பிச்சிருந்தாங்க.

எஸ், 3 நாள் பயணமாக இந்தோனேஷியா வந்து சென்றிருந்தார் நம்முடைய பிரதமர். தலைநகர் ஜாகர்த்தா சென்றடைஞ்ச நம்முடைய பிரதமர் அவங்களை அங்கே இருக்கக்கூடிய அதிபர் வந்து விமான நிலையத்துக்கே வந்து வரவேற்று இந்தோனேஷியா வாழ் இந்தியர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு.

அதிபர் வந்து விமான நிலையத்துக்கே வந்து வரவேற்று இந்தோனேஷியா வாழ் இந்தியர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு. எஸ், வரவேற்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிரதமருக்கு அந்த நாட்டுடைய உயரிய விருதான அந்த விருதை கொடுத்துருக்காங்க. எஸ், அந்த விருதோடைய பெயர் என்ன அப்படின்றத இன்னைக்கான கேள்வி. எஸ், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாட்டில் என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு நியூஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ், அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து விழிப்போடு இருக்க முடியும். இதெல்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் இதெல்லாம் நடக்கவே இல்லையா அப்படின்ற அந்த அவேர்னஸோடு நம்ம இருக்க முடியும். பிகாஸ் நம்ம என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அது குறித்து ரொம்ப விழிப்பாக இருக்க முடியும், அவேர்னஸோட நாட்களை நகர்த்தி கொண்டு போக முடியும். தொடர்ந்து நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேச போறோம், தொடர்ந்து பேசுவோம்.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நேரம் 7:30. தொடர்வது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: ரெண்டு பேர் சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும். கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சலில் கொண்டாந்து விட்டுரும். சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமாக இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய பட்டியலாகவே போயிடும். இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில் மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், விமான தளங்களில் உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு, குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின், அது போகிறப்போ அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் வந்து, அதாவது மேக்னெட்டோ பேட்டரியிலேருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே வந்து டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பை உண்டு பண்ணும். சரி, இது வந்து பெருசாக என்ன இடைஞ்சலை உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம் அலட்சியமாக நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோயின்னு ஒன்று வரும்ல, அல்ஷமீர், அதாவது மூளையில் உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது, அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும். மனைவியே எதிரில் வந்து நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது. சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும். இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்ததே ஒரு விபத்துக்கு பிறகு தான். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் போர் நடந்ததே அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல்

0: ஒன்று வியட்நாம தாக்கிறதுக்கு தயாராக ஏவுகணைகளோடு கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலாக அந்த பகுதியில் கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில் ஊடுருவிய இந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில் இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவுகணை அங்கேயே வெடித்து சிதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்துலேயே உடல் கருகி செத்து போட்டாங்க. ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையாக முயற்சி பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சாங்க, இது வந்து இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்கு, இதில் பேசும்பொழுது நம்ம காதை வந்து, அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்கே மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்களில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதான். அதனால் வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம்னா எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி நோய் வந்துடும், அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து, யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். உடனடியாக அவரை போய் பார்த்தேன், வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னேன். அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் காதோட காதாக மெதுவாக சொல்கிறார், இதை பாருப்பா, என் கையில் பணம் இல்லாத போகலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னார். முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:40 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி வித் மீ ஆர் ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு கேள்வியோட தான் வந்திருந்தேன். இந்தோனேஷியாவில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அவங்க பெற்ற விருதோட பெயர் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக இருந்துச்சு. எஸ் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதில்களை வந்து பதிவிடலாம். அதை படிக்கிறதுக்கு நானும் ரொம்ப ரெடியாக காத்துட்ருக்கேன். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அப்படிங்கிறவங்க பதில் அனுப்பியிருக்காங்க. விஜயகுமார், குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பதிலை வந்து அனுப்பியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தோனேஷியா நாட்டின் மிக உயரிய குடிமை விருதான அந்த விருதோட பெயர், அதுக்கப்புறம் அது எங்கே வழங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ரமா அப்படின்றவங்க இனிய காலை வணக்கம் பதில் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. கொடமான்பட்டி கேவி ஜெயசீலன், அடடா என்ன ஒரு பேர் இல்லை, அவங்க வந்து பதில் வந்து சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோலை ரீஜா மனோகரின் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேன் அமுதமாக மல்லிகை மணக்கவும் செய்து தடடா, அந்த மல்லிகை பாட்டு போட்ட உடனே அப்படியே மனத்திருச்சு போல, அங்கேயும் கூட அந்த வாசனை வந்துருச்சு போல. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜே ரம்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சும் சோலை மனோகரன் அப்படின்னு மறுபடியும் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பதிவை வந்து கண்டிப்பாக எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற இந்த முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதிலை பதிவிடலாம். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக குருவி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே செமதூளு.

நேரம் 7:46 ஆயிட்டிருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் சூப்பரான இந்த கேள்விக்கு, அதாவது நாட்டில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வைக்கணும் இல்லையா உங்களை, அதனால வந்து சூப்பரான இந்த கேள்வி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நேயர்கள் எல்லாருமே அதுக்கு வந்து இதோ நான் சொல்கிறேன் ரம்யா அப்படின்னு ஓடி வந்து பதில்களை வந்து நம்ம முகநூல் பக்கத்தில் அனுப்புறதையும் பார்க்க முடியுது. எஸ் எவ்வளவு அழகான நேயர்கள் இல்லையா, அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் வந்து இதை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக காலையிலேயே எழுந்து முகநூல் பக்கத்துக்கு சென்று அங்கு உள்ள நம்முடைய கேள்விக்கு கீழே பதில்களை வந்து அனுப்புகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து படிச்சுட்டே வரேன். அந்த வகையில் அடுத்ததாக யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சாமுன்னி அப்படிங்கிறவங்க வந்து குட் மார்னிங்னு சொல்லியிருக்காங்க. குட் மார்னிங் திருமழிசை அஸ்வினி நாகராஜ், வணக்கம் சென்னையிலருந்து அப்படின்னு சொல்லிட்டு பதிலை சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், காலை வணக்கம், பதில் வந்து இந்தாமா இதுதான் பதில்னு சொல்லியிருக்காங்க. ரேவதி ராஜன் பாபு, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு

எஸ் அடுத்தது விக்னேஷ் ஒசூர்ல இருந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் நலமா ஆர்ஜே ரம்யா அவர்களே, இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை தகவல்கள் அப்படின்னு சொல்லி அருமையான தகவல்களை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் நீங்களும் கூட நான் கேட்ட கேள்விக்கு வந்து கொஞ்சம் கூட டைம் எடுக்காம உடனே வந்து நான் போஸ்ட் பண்ண உடனே அப்படியே பதில்கள் வந்துகிட்டே இருக்கு. என்னடா இது ஆர்டர் நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நிறுத்தக்கூடாது நீங்க, ஏன்னா உங்களோட பதில்களை எல்லாமே படிக்கிறதுக்காக தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எஸ் ராதாகிருஷ்ணன் வணக்கம், தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் பதில் வந்து அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் பதில் சொல்லியிருக்காரு. கமலாவரதன் சென்னையிலிருந்து நான் பேசுகிறேன் நிகழ்ச்சி, சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பதில் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் கேட்டுட்டு வந்து இந்த பதில் என்ன அப்படின்றது சொல்கிறேன். நிறைவு பாடலாக திருமலை திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. எஸ் என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ்பி பாலசுப்ரமணியன் சுஜாதா இணைந்து பாடிய ஒரு பாடல், வைரமுத்தோட வரிகளில் வித்யாசாகரோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, எல்லாமே சமதுலு.

எஸ் ஏழு மணி 54 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் சென்னை நிகழ்ச்சி வித் மே ஆர்ஜே ரம்யா கூட. சூப்பரான கேள்விதான் கேட்டிருந்தீங்க. இந்தோனேஷியாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்ற விருது என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நிறைய நேர்கள் பதில் சொல்லியிருந்தீங்க. ரிவீல் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. எஸ் என்ன பதில் அப்படின்னா பிந்தாங் அடிபூர்ணா அப்படிங்கிறது தான் இந்த விருதுடைய பெயர். அதாவது இந்தோனேஷியாவுடைய மிக உயரிய விருது. நம்ம நாட்டில் இந்திய நாட்டில் வந்து பாரத ரத்னா இந்த விருதுகள்லாம் இருக்கு இல்லையா, உயரிய விருது. அந்த மாதிரி இந்தோனேஷியாவில் உயரிய விருது என்ன தருவாங்க அப்படின்னா பிந்தாங் அடிபூர்ணா அப்படிங்கிற விருதை வந்து ரொம்ப கௌரவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய சேவையை பாராட்டி கொடுப்பாங்க. அந்த வகையில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த விருதை கொடுத்துருக்காங்க. எஸ் இந்த விருதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பல கதிர்களை கொண்ட ஒரு பளபளக்கும் தங்க நட்சத்திரம் அப்படின்றது இருக்கும். அது நடுவு இந்தோனேஷியாவோட சின்னமான கருட பஞ்சசீலம் அப்படின்றதும் இருக்கும். தேசத்தின் இறையாண்மையையும் அரசின் 5 கொள்கையையும் இந்த சின்னம் வந்து குறிக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தோனேஷியாவோட தேசிய நிறங்களா இருக்கக்கூடிய சிவப்பு வெள்ளை இது எல்லாமே ஒரு சங்கு பட்டையோட சேர்ந்து அணியப்படுது. அரசு விழாக்கள்ல அணிந்து கொள்ளப்படும் ஒரு நட்சத்திரமும் பதக்கமும் உள்ளது இந்த விருதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் உயரிய விருது அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த நாட்டில் மிக உயர்ந்த அந்த விருதை அவங்களுடைய சேவையை பாராட்டி ஒவ்வொரு துறையிலையும் கண்டிப்பாக அந்த துறையிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுப்பாங்க. அந்த வகையில் தான் இந்த விருதும் வந்து கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்தோனேஷியாவுக்கு 3 பயணம் சென்றிருந்தார். அந்த பயணத்தின் போது தான் இந்த விருதை வந்து அவர்கள் சிறப்பிச்சு கொடுத்துருக்காங்க. எஸ் அதே மாதிரி நிறைய நேயர்கள் பதில்களை வந்து சொல்லியிருந்தீங்க. நான் ரிவீல் பண்ணிட்டேன். எஸ் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படித்து முடிச்சிடலாம். உஷா ராணி இவங்களும் வந்து இதே பதில் தான் சொல்லியிருக்காங்க. திருமுடி வாக்கத்திலிருந்து இனிய காலை வணக்கம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எஃப்எம் மூலமாக வரும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்தாலும் மற்றவர் மூலமாக உங்கள் இனிமையான தொகுப்பு மூலமாக அறிந்து கொள்வது உங்களுக்கு நன்றி. பெண்கள் தொகுப்பாளர் குரல் மட்டும் ஒரே மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடடா, எஸ் அதாவது எனக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னாலுமே நீங்கள் சொல்கிற இந்த பதில் இல்லை மற்றவங்க சொல்ல பதில்கள் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்ற எண்ணம் இருந்தாலே போதுங்க. தெரிஞ்சுக்கணும்னு என்ன இருந்தாலும் அடுத்தடுத்த விஷயங்கள் நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருப்போம். ஒரே இடத்துல மட்டும் இல்லாமல் நீரோடை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த எண்ணம் இவங்ககிட்ட இருக்குது. வாழ்த்துக்கள்மா. புதுச்சேரியிலிருந்து கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலனும் வந்து இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு இந்த பதிலை வந்து அனுப்பியிருக்காங்க. பிந்தாங் அதிபூர்ணா அப்படின்ற பதில் அனுப்பியிருக்காங்க. ராஜம்பேட்டை காஞ்சிபுரமும் காஞ்சிபுரத்தில் இருந்து

0: மணி பாலு அப்படிங்கிறவங்களும் வந்து இந்த விருதோட பதில் பேரை வந்து சொல்லியிருக்காங்க. கோவை மாவட்டம் கருத்தம்பட்டியிலிருந்து வினோபா நகர் அந்த இடத்துலருந்து ஒருத்தவங்க பதில் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பதில் அப்படின்றத எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க. கமலாவரதன், மயிலை பட்டாபி, பூபாலன், முத்துவேல் பரந்தாமன், சோமசுந்தர பிராபு, தேவனூர் ஜோதிலட்சுமி, அன்புராணி, சூளை ரீஜா மனோகரன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ஹரிஹரன், மோகன், செல்வா, ராஜேஷ் பெரியார் நகர், சம்பத்குமார், பத்மா சவுந்தரராஜன், எஸ் கருப்பன் ரங்கசாமி, இப்படி இவ்வளவு நபர்களும் நம்முடைய கேள்விக்கு சூப்பரான பதில கரெக்டான பதில வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்த கேள்வி மூலியமாக நீங்களும் அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட பதிலை கண்டுபிடிச்சி அனுப்பியிருப்பீங்க. இதன் மூலியமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எஸ், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இன்னைக்கு இந்தோனேஷியாவில் நம்முடைய பாரத நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன விருது பெற்றாரு அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ், அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மகிழ்ச்சியோட நானும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்து. பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும், அல்லது பதில் சொல்லணும் நினைச்ச ரம்யா ஆனா வேலையில சொல்ல முடியல அப்படின்னு நினைச்சிருந்தாலும் நீங்க நினைச்சதுக்கே உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில ரஷ்யா ரெயின்போல பேச இருக்கேன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம், கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செமதூளு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு ரெடியா இருங்க. உங்களுக்காக பாட்டு போறதுக்கு நானும் ரெடியா இருக்கேன். நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மெல்போர்னில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலிய தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸும் உரையாற்றினர். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நிகழ்ச்சியில முதல் பாடலாக ஆறு திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. சங்கர் மகாதேவன் அவருடைய குரல்ல, நாமுத்துக்குமாரோட வரிகள்ல, தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையமைப்புல சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

மணி 30 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ. வித் மீ அதே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் ரம்யா சங்கர் போல நீங்க அதை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். எஸ் நேரம் 8:30 ஆயிட்டு இருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு பாடல் போடணும். நேர்கள் எல்லாருக்குமே வந்து காலையில இருந்து வணக்கம் சொல்லியாச்சு, ஆனாலும் ரம்யாவோட வணக்கத்தை தாண்டி இன்னொரு வணக்கம் சொல்லணும். அதனால பாடல் மூலியமா ஒரு வணக்கம் அப்படின்ற பாடல் உங்களுக்காக போட போறேன். பரியேறும் பெருமாள் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ரம்யாவோட வணக்கம் மட்டும் போதாது, இந்த வணக்கமும் கேட்டுட்டு வாங்க அப்படின்றதுக்காக. எஸ் புளியகுளம் வேல்மயில் புளியகுளம் கண்ணன் இணைந்து பாடிய ஒரு பாடல், பெருமாள் வாத்தியாருடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணனோட இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே செமதுலு ஐயா.

8:35 ஆயிட்டிருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் சூப்பரான ஒரு பாடல் வணக்கத்தோட கேட்டு முடிச்சாச்சு. அடுத்ததான் கில்லி திரைப்படத்துல இருந்து வணக்கம் வச்சாச்சு. ஆனா வணக்கத்துக்கு முன்னாடி நம்ம காலையில எழுந்துக்கும் பொழுது சேவக்கூவனம் எழுந்திப்போம் இல்லையா, அந்த மாதிரி உங்க எல்லாருமே வந்து சீக்கிரம் எழுந்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாடல் வந்து வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் ரம்யா அப்படி போட போறேன்னு கேக்குறீங்களா? கில்லி திரைப்படத்துல இருந்து உதித் நாராயணன் சுஜாதா இணைந்து பாடிய ஒரு பாடல், யுகபாரதியோட வரிகள்ல வித்யாசாகரோட இசையமைப்புல கக்கர கக்கரக்கோ அப்படின்னு ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்களா, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்து வைப் ஆயிட்டு எழுந்து எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பி மிங்க மக்களே. தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும்.

0: நேரம் 8:41 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ வித் மீ ஆர் ஜே ரம்யா சங்கர். எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் வந்து அப்படியே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டுகிட்டே வரீங்க. இந்த வேளையில் நீங்கள் எல்லாரும் வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாகனத்தில் போகிறவங்க ஸ்பீட் பெல்ட் போட்டுக்கோங்க, அண்ட் ஹெல்மெட்டை மாட்டிக்கோங்க. ஹெல்மெட்டை ப்ராப்பராக மாட்டணும். ஹெல்மெட் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு பேருக்கு மாட்டுறது மட்டும் இல்லை, ஹெல்மெட்டை நம்ம ப்ராப்பராக மாட்டிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், கூட வரவங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. குழந்தைங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல சுட்டி சுட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல் தான் உங்களுக்காக வந்து போட போறேன். எஸ் இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா மலேசியா வாசுதேவனுடைய குரல்ல, ஆர் வி உதயகுமாரோடைய வரிகள்ல, இளையராஜாவோட இசையமைப்புல சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதோலு.
1: ரெடியா?

ஒரு குழந்தைங்க சேட்டை பண்ணா வாழை சுருட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுட்டி சுட்டி வாழை கொஞ்சம் சுருட்டிக்கல்லடி அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. கேட்டு முடித்த நேரம் 8:48 ஆயிட்டு இருக்கு. எஸ், அடுத்த பாடல் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல், இதே மாதிரி வைபான ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எஸ், இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, பாடினவரும் அதுக்கான வரிகளுக்கு சொந்தக்காரரும் அண்ட் அதே மாதிரி இசையமைத்தோரும் ஒரே நபர் தான். எஸ் தேவாவுடைய பாடல் தான் கேட்டு வரப்போறோம். கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வரப்போகுது, அதை கேட்டும் அப்படியே வைபா டான்ஸ் ஆடிட்டு வருவீங்க அப்படின்னு நம்புறேன். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே சமதுல.

சூப்பரான பாடல்கள் அப்படியே எல்லா வைப்லயும் வந்து எல்லா காலத்துல இருந்து உங்களுக்காக அப்படியே வைப் ஆகிறதுக்காக சூப்பரா கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கேன். நீங்களும் வைபாய் அங்க வந்து ஆட்டம் போட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எஸ் வா

வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து முக்கியங்க. ஒன்று நம்மளை நம்ம பார்த்துக்கிறது, இன்னொன்று அடுத்தவங்க நம்ம எதுவும் எதுவும் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக அவங்களையும் வந்து லைக் பண்ணிடாமல். அப்படின்னா என்ன சொல்ல வர ரவியா அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நாம் நல்லா இருக்கணும், சுற்றி இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்கணுங்க. ஸோ ரெண்டு விஷயம் தான். அதனால் எப்போவுமே நல்லெண்ணத்தோடு இருக்கலாம், நல்லெண்ணத்தை அடுத்தவங்களுக்கும் பகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் போகிறேன். பட் ஆனால் 10 மணிக்கு ஹெட்செட் கோல மீண்டும் உங்களை வந்து சந்திக்க போகிறோம். சூப்பரான ஒரு கேமோட எல்லாமே அலர்ட்டாக இருங்க, கால் பண்ணி என் கூட நிறைய விஷயங்கள் பேச ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா பாய் பாய் சொல்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக தம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வரப்போகுது. இந்த பாடலை கேட்டும் வைப் பண்ண மறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. பாய் பாய் மக்களே, கேட்டேனே தெரியுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூடு.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கிணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் 13-15 தேதிகளிலும் இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வைத்திருந்த 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் போதைக்காளான் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

0: நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். எஸ் மக்களை, எப்பவும் சொல்றதுதான், இந்த பாட்டுல ஸ்பீடு இருக்கலாம், ஆனா ரோட்ல ஸ்பீடு இருக்கக்கூடாது. எப்பவுமே பாதுகாப்பா போங்க, சாலை விதிகளை வந்து கட்டாயம் கடைபிடிக்கணும், ஹெல்மெட் போட்டு போங்க, கார்ல சீட் பெல்ட் போட்டுட்டு போங்க, ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துட்டு போங்க, ஃபுட் போர்டு அடிக்காதீங்க, பஸ்ல போங்க டிக்கெட் எடுங்க, ஃபுட் போர்டு அடிக்காதீங்க, அழகா உட்காந்துட்டு போங்க, இல்லைனா உள்ள நின்றுட்டே கூட போகலாம், ஜாலியா இருக்கும், என்ஜாய் பண்ண வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் உங்களுக்காக வரிசையா காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில மாவீரன் திரைப்படத்துல இருந்து ஒரு அற்புதமான சாங் வந்துகிட்டே இருக்கு, மாணிக்க விநாயகம் அவரோட குரல்ல வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுல.
1: நீதான் கங்காவா?
2: என்னது?

0: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூளு.
1: Rainbow Rap.

9:10 ஆகிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை FM ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப் வித் யூ ஆர்ஜே சஞ்சய். பூமியை எரிமலையா வெடித்து துண்டானா நொடியும் விடமாட்டேன் உனைய நான், எப்பேற்பட்ட வரிகள் தெரியுமா? ரொம்ப அற்புதமான வரிகளை வந்து இந்த பாடல் வந்து கொண்டிருக்கு இல்லையா. அதே மாதிரி தான் எப்போவுமே வந்துட்டு லைஃப்பில் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த நேரத்தில் அப்படி இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும், என்ஜாய் பண்ணலைன்னா அது வாழ்க்கையே இருக்காதுன்ற ஒரு அற்புதமான தத்துவத்தோட உங்களுக்காக வல்லவன் திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் அவருடைய குரலில் வந்துக்கிட்டே இருக்குது அற்புதமான பாடல். வாலியோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் 101.4 இங்கு எல்லாமே சமதோலே.

நம்ம கேட்க எவனும்

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: Rainbow Rap. Rainbow Rap.

9:20 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க, உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் கூட தான் இருக்கீங்க. சாலையில போகணும்னா பாதுகாப்பா போங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. பாட்டில் தான் ஸ்பீடு இருக்கணும், ஆனால் ரோட்ல ஸ்பீடு இருக்கக்கூடாது. ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, சீட் பெல்ட் கட்டாயம் போடுங்க. கார்ல போறதா இருந்தீங்கன்னா, ட்ரெயின்ல போறீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு ஃபுட்பால் அடிக்காம போக மறக்காதீங்க மக்களே. ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக வரிசையாக காத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வரிசையில ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. வில்லு திரைப்படத்திலிருந்து அமல்ராஜ் அண்ட் கோவை சர்லா இருவரோட குரல்ல, கபிலனோட வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலே.

0: தொண்ணூத்தி ஒன்று புள்ளி நாலு இங்கு எல்லாமே சமதுளு.
1: ஒன்பது மணி 26 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் கூட தான் இவ்வளோ நேரம் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த 10 மணி வரைக்கும் உங்கள் கூட தான் நான் பயணம் பண்ண போகிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த திரைப்பட பாடல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து பெனிதயா, நரேஷ் ஐயர் அண்ட் சோலார் சாய் மூவர் பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமாரோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய சில அற்புதமான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுளே.

9:32 நிமிடமா ஹிட்ருக்கு ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. உங்க அன்பு சகோதரர் சஞ்சய் கூட தான். அட்டகாசமான இந்த காலை நேரத்துல அட்டகாசம் படத்துல இருந்து ஒரு சாங் இல்லைன்னா எப்படி இருக்கும்? எஸ், உங்களுக்காக ஒரு அற்புதமான சாங் அட்டகாசம் திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்குது. மனோ குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, பரத்வாஜ் அவர்களுடைய இசையில வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலே.

0: FM 105 இங்கே எல்லாமே தூள்.
1: அழகான காலை பொழுதுல
2: புத்தம் போதும் காலை,
1: மதிய நேரத்திலும்
2: புத்தி

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்து.
3: கேமரா ரோலிங், ஆக்சன்.
4: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
5: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
6: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ. இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்,
3: ரெயின்போ ராப்.
4: Rainbow Rap.

9:40 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. உங்க அன்பு சகோதரர் ஜெய் சஞ்சய் கூட தான். சூப்பரான டக்கரான பாடல்கள்லாம் வரிசையா வந்துகிட்டே இருக்கு. அந்த வரிசையில 10 என்றதுக்குள்ள திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக சந்தோஷ் ஹரிஹரன் இரு அண்ட் குழுவினர் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. கார்க்கியோட வரிகள்ல டி இமான் அவர்களுடைய சில ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ FM 103.4. இங்க எல்லாமே சமதுள.

9:45 46 நிமிடம் ஆக போற நேரத்துல ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டே இருக்கீங்க. போக்கிரி திரைப்படத்திலிருந்து நவீன் குரல்ல கபிலனோட வரிகள்ல மணி சர்மா அவர்களுடைய இசையில ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலே.

0: 9:50 நிமிடமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு வர நேரம் வந்தாச்சு. அடுத்து பில்லா திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான சாங் வந்துகிட்டே இருக்குது. சங்கர் மகாதேவன் குரலில், பா விஜயுடைய வரிகளில், யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் இட், ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலே.
1: Take a chance, take a chance, take a chance.

9:55 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. அடுத்து உங்களை 10:02 கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஒரு அற்புதமான ஆர்ஜி, ஒரு அற்புதமான கேமை கையில கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கூட தான் சேர்ந்து நானும் உங்களோட பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். என்ஜாய் பண்ண வேண்டிய நேரமும் வந்துகிட்டே இருக்குது மக்களே. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இருந்து லைட்டா டாடா பாபாய் சொல்லிக்க போறேன். மோதி விளையாடு திரைப்படத்துல இருந்து ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஹரிஹரன் அண்ட் தேவா இருவரோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, ஹரி அண்ட் லெஸ்லி இவங்களோட இசையமைப்புல ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. கெட் செட் கோக்கு எல்லாரும் ரெடியா இருங்க. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் காலை 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் வரும் 13-15 தேதிகளிலும் இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் போதைக்காளான் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: நிகழ்ச்சியில நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு என்னோட சேர்ந்து இன்னொரு நபரும் வந்திருக்காங்க.
1: உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய்.
0: எஸ் கண்டிப்பா, நானும் சஞ்சயும் இணைந்துதான் இன்னைக்கு கெட்ஸ்அட் கோல சூப்பரான ஒரு கேம் வந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேம் தான். அதாவது நம்ம நேயர்கள் எல்லாருமே சஞ்சய் நம்ம கேள்வி கேட்டாலே வந்து ஆர்வமா ஓடி வருவாங்க.
1: ஆமா,
0: அதுல இன்னும் நமக்கு பிடிச்சமான கேம் வேற எடுத்துட்டு வந்திருக்கோம்.
1: சரி, பிடிச்சமான கேம்னு சொல்றீங்களே, அப்படி என்னதான் அந்த கேம் சொல்ல வேண்டியதானே?
0: ஆமா, நம்ம சஞ்சய் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு நேயர்களை காட்டிலும். என்ன கேம் அப்படின்னா, நேயர்கள் படங்கள்ல வந்து பாட்டு நிறைய வரும்ல, அந்த பாட்டுல நம்ம வண்டியில போற மாதிரி காட்சிகள் அமைந்த ஒரு பாடல் பாடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முத்து திரைப்படத்துல வந்து ரஜினி அவர்கள் வந்து வண்டி ஓட்டிட்டே வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாரு இல்லையா,

0: குதிரை வண்டி ஓட்டிட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வண்டியா இருக்கலாம், டூ வீலரா இருக்கலாம், காரா இருக்கலாம், எந்த வண்டியிலயாச்சும் போற மாதிரி அந்த பாட்டுல அந்த காட்சி இருக்கணும்.
1: ஃப்ளைட்ல போற மாதிரி கூட பாட்டு இருக்குல்ல,
0: இருந்தா பாடலாமே. அந்த மாதிரியான பாடல்களை தான் நேயர்கள் இன்னைக்கு எங்களோட வந்து பாட போறீங்க. ஒரு ரெண்டு வரிகள் எங்களுக்காக பாடணும். அண்ட் அதே மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு நேயர் பாடின பாட்டு இன்னொரு நேயர் பாடக்கூடாது அப்படின்றத வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எஸ் சஞ்சய், சூப்பரா வந்து போக போதுன்னு நினைக்கிறேன். நேயர்கள் எல்லாருமே அப்படியே பாட்டை வந்து தூக்கிட்டு வந்து நான் இந்த லைன் பாட போறேன் அப்படின்னு வராங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, 044-298-6-0038 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 044-295-2-0554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என்னோடவும் சஞ்சயோடவும் தொடர்ந்து பேசலாம். எஸ் சஞ்சய், நிகழ்ச்சியில வந்து முதல் பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: ஓகே, முதல் பாடல் என்ன பாடல்னு முதல்ல சொல்லலாமே.
0: கண்டிப்பா சொல்லலாம். எஸ், நான் சொன்ன மாதிரி முத்த திரைப்படத்துல இருந்து அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ், இந்த பாடல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடலும் கூட. எஸ்பி பாலசுப்ரமணியம்,
1: எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை பாடுறதுக்காகவே வருவாங்க, பாவம் மிஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், இதை சொல்ல முடியாது போல இருக்கு.
0: ஆமா, எஸ், இந்த பாடலை வந்து நாங்க வந்து போட்டுறோம், பிகாஸ் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம், முக்கும்பா இணைந்து பாடிய ஒரு பாடல். வைரமுத்தோட வரிகள்ல ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்புல ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நேயர்களாகிய நீங்கள் பாட்டோட ரெடியா இருங்க. அடுத்த ரெண்டு வரிகள் பாடுறதுக்காக வண்டியில போற மாதிரி காட்சிகள் இருக்கணும். எஸ் கேட் இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்க எல்லாமே சமதுல. எஸ்

0: நேரம் 10:12 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4
1: நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க மக்களே. 10:12 ஆகிட்டு இருக்கு. 13 ஆக போற நேரத்துல நம்ம சூப்பர் ஆர்ஜே ரம்யா கூட தான் இருக்கோம். அவங்க ஒரு கேம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா. அந்த கேம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பாடல் வரிகளை சொல்லணும். அந்த பாடல் வந்து எங்கேயாவது ஒரு வாகனத்துல பயணம் பண்ணக்கூடிய பாடலா இருக்கணும். அப்படிதான் வந்து நம்ம முதல் பாடல் ஒருவன் முதலாளி வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து குதிரை வண்டியில போவாரு. அந்த பாடலை வந்து சொன்னதுல பிளே பண்ணதுனால நீங்க அந்த பாடல் வரிகளை எடுத்துட்டு வர வேண்டாம். அதுக்கு பதிலாக வேற திரைப்படத்துல இருந்து பாடல்கள் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிறோம். ஓகே ரம்யா, கரெக்ட் தானே?
0: எஸ் கண்டிப்பா. அந்த பாடலை கேட்டப்புறம் நேயர்கள் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் இன்னைக்கான கேமா இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பாட்டுல நீங்க எண்ட்ல பாத்திருக்கீங்களா, டன் டன் அப்படின்னு ஓடி, அது கூட நம்மளுக்கு கேட்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அவ்வளவு அழகா வந்து வடிவம்
1: கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் எகிரும்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அதுதான் ஒரு எலவேஷன், ஹீரோட எலவேஷன்னாலே அப்படிதான் இருக்கும்ன்றத ஏஆர் ரஹ்மான் அப்பவே காட்டிட்டாரு.
0: எஸ் சரி, நிகழ்ச்சியில நேயர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்
1: விவிஎஸ் கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பாடல் வரிகளை சொல்ல போறீங்க? சகலகலா வல்லவன். என்ன பாடல்? ரெண்டு வரிகள் பாடலாமே.
2: எத்தனை பேர் கேக்குறாங்க, கோடிக்கணக்கான பேரு.
0: அடா உங்க வாய்ஸ கேட்க போறாங்க சார், நீங்க பாடுறதை.

0: எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நல்லா இருக்கும். கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி.
1: நன்றி
2: நன்றி நன்றி நன்றி. எஸ் முதல் பாடலே வந்து சூப்பரான ஒரு பாடல், நல்லா இருக்கும்ல அந்த பாட்டு கூட, செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. எங்க வீட்டுல கூட எங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் கூட இந்த பாட்டு பாடுவாங்க, எங்க பாட்டில அந்த பாட்டு பாடி அப்படியே பயங்கரமா வைப் பண்ணுவாங்க. அந்த பாட்டு கேட்கறப்ப எங்க பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. எஸ் அந்த மாதிரி நேயர்கள் இப்ப என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாங்க, நமக்கு எந்தெந்த விஷயம் நினைவுபடுத்த போறாங்க அப்படின்னு தெரியல, கேட்டு ரசிப்போம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம். சென்னை பூந்தமல்லி கலைசாமி இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கா? நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
2: சூப்பரா இருக்கும் சார். சார் சொல்லுங்க, எந்த பாடல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
3: வண்டியில போகும்போது பாடுற பாடல், இந்த பஸ்ல போகும்போது என் கண்மணி என் பஸ்ல லவ் பண்ணிட்டே பாடு பாடிட்டு போவாங்களா அந்த பாடல்?
2: சூப்பர் சார், சூப்பர். நீங்க சொல்லக்கூடாது, பாடணும்ல ரெண்டு லைன் பாடுங்க எங்களுக்காக.
3: என் கண்மணி என் காதலி மாங்கனி,
0: உன்னை
3: பார்த்ததும் கதை சொல்கிறார் கதை சொல்கிறார் அம்மம்மா பா. அந்த பா
0: லைட் ஹவுஸ் பஸ் ஸ்டாப் வந்துருச்சு இறங்குங்க அப்படின்னு சொல்லி கண்டக்டர் சொல்லுவாரு நடுவுல.
3: இறங்க.
0: சூப்பர் சூப்பர் சார்,
2: நன்றி சார்.
3: நன்றி
0: நன்றி.
2: அதாவது நேயர்கள் சொன்ன உடனே அவங்களுக்கு நான் தான் சொன்னல நேயர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே கேப்பே கிடையாது, உடனே வந்து அவங்க எடுத்துட்டு அந்த சாங்கை வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்றாங்க. அந்த வகையில அடுத்து நேயர் காத்துட்டு இருக்காங்க, என்ன பாடல் சொல்ல போறாங்கன்னு கேட்போம். வணக்கம் ரெயின்போ.
4: இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
4: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து.
0: சிங்கச்சோழன் சார், ரெடியா இருக்கீங்களா கேம்க்கு?
4: திரைப்படம் முன்னு மனதும் செந்தாழம் மீது மோதுதம்மா, வாசம் மேடை போடுதம்மா, பின் போல ஜாடை பேசுதம்மா
2: அம்மம்மா
0: ஆனந்தம். நன்றி, சூப்பரா இருக்கு சார்.
2: பாத்தீங்களா சஞ்சய், ஆக்சுவலா சஞ்சய் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இது எனக்கு பிடிச்ச பாட்டு, நேயர்கள் யார் பாடுறாங்கன்னு பாக்கலான்னு, கடைசியில சிங்கச்சோழன் சார் அவர்களே பாடிட்டாங்க. ஹாப்பியா சஞ்சய்?
0: எனக்கு செம ஹாப்பி. ஆக்சுவலா இது சாங் வந்து எலவேஷன் பண்ணுவாங்க, சரத்பாபு சார் வந்து அவ்வளவு அழகா டிரைவ் பண்ணிட்டே போவார் அந்த ஜீப்ல, அந்த ஹீரோயினை பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு பூவை பாக்குற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு அற்புதமா எடுத்திருப்பாங்க முள்ளும் மலரும் திரைப்படத்துல.
2: சூப்பர் சூப்பர். எஸ் அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க, என்ன பாட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல இந்த கேம், சுவாரஸ்யமா இருக்கு. எஸ் நேயர்களும் அதை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: சாரி சார் கேக்கல, நீங்க பேசுறது.
5: கிருஷ்ணகிரி மாவட்டம்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து
0: கார்த்திகேயனா?
5: மாதப்பன்.
0: மாதப்பன், வணக்கம். கிருஷ்ணகிரியில இருந்து பேசுறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் காலரா?
5: இல்ல சார், நேத்து கூட பேசணும் சார்.
0: அப்படியா, சரி ஓகே சார். உங்க மனசுல என்ன பாட்டு ஓடுது?
5: எங்க வீட்டு ராணி வர எல்லாரும் வந்து.
0: ஓகே சார், சூப்பரா பாடிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. படம் பேர் தெரியல, பரவாயில்ல, பட் இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிருக்கீங்களா, அற்புதமா பாடிருக்கீங்களா, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் சார்.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எஸ் இந்த மாதிரிதான் வந்து ஷோ வந்து போக போது நீங்க அப்படி பாட்டு எடுத்து வச்சுட்டு ரெடியா இருங்க ரெண்டு லைனோட, அப்படியே அந்த பாட்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து எங்களுக்கு பாடி காட்டணும், என்ன படம் அப்படிங்கறதும் வந்து முடிஞ்சா சொல்லுங்க, இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான்,
0: போன் எடுத்து டயல் பண்ணுங்க 044 அப்படின்ற முன்னிணைப்பை வச்சுக்கிட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த இரண்டு எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம், உங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணலாம், நீங்க பாடியும் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பாடலை நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு ரம்யா.
2: எஸ் கண்டிப்பா, அடுத்த பாட்டு கேட்டுட்டு வந்து நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். அடுத்த பாட்டு இதே மாதிரி சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா, எஸ் இது வந்து நேயர்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக வண்டியில போற மாதிரி பாட்டை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம், அதுக்கப்புறம் போடுவோம் அப்படின்னு சொல்லி தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ் இந்த பாட்டும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சத்யபிரகாஷ், பிரகதி, குரு பிரசாத் இணைந்து பாடிய பாடல், ராஜமுருகனோட வரிகள்ல கிப்ரானோட இசையமைப்புல ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது FM Rainbow 101.4.
0: இங்க எல்லாமே சமதுலே.

0: இன்னைக்கு கேம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அதாவது பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பாடலாம் பாடலாம், ஆனா அங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த பாட்டு ஏதாவது வண்டியில போற மாதிரி அமைஞ்சிருக்கணும், அந்த மாதிரி பாட்டு தான் நீங்க வந்து பாடணும் அப்படின்னு வந்து சொல்லி இருந்தேன். அந்த காட்சி அதுல இருக்கணும், வண்டின்ற வார்த்தை வர்றது இல்ல, அந்த காட்சி அந்த மாதிரி சீனு அந்த பாட்டுல வந்து இருக்கணும், அந்த மாதிரி பாட்டு தான் நீங்க பாடணும்னு சொல்லி இருக்கோம். ஆனா நேயர்கள் வந்து அடா நீங்க எது கொடுத்தாலும் நாங்க மாஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பாடிட்டே இருக்காங்க. எஸ், அந்த வகையில அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்மா, ரெண்டு பேருக்கும்
2: வணக்கம்.
1: நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
2: ரதி பாலாஜி அம்மா, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? ஓகே, என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க நீங்க?
1: நாட்டக்காரன் நாட்டக்காரன்.

0: நல்லா பாடும் பாட்டுக்காரன், காஞ்சி பிறந்த நாட்டுக்காரன், கம்பெடுத்த வேட்டைக்காரன், பெரியவங்க உறவுக்காரன்,
1: வேற லெவல்ல கொண்டு வந்திருக்காங்க இவங்க. ரதி பாலாஜி அம்மா, வாழ்த்துக்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
2: வித்யா ரவிசங்கர்.
1: வித்யா ரவி அம்மா, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
2: ஆ, ரெடியா இருக்கேன்.
1: ஓகே, என்ன பாடல் வரிகள் கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க.
2: ரியா படத்துல இருந்து அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே,
1: அடடா
2: புதுமையிலே மயங்குகிறேன். அந்த பாட்டு ரொம்ப புடி, எனக்கு ரெண்டு வரி தான் தெரியும், ஆனா
1: எனக்கு ஃபுல் வரியுமே தெரியும். ஆனா அற்புதமா இருக்கும். சிங்கப்பூருடைய அழக வந்து அந்த பாட்டுல அற்புதமா சொல்லிருப்பாங்க. கேஜே யேசுதாஸோட குரல்ல சூப்பரா இருந்திருக்குமா. சூப்பரா பாடுனீங்கம்மா, தேங்க்யூமா. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
3: அதாவது நாங்க வந்து ஒரு சில பாடல்கள் வந்து நினைச்சிட்டு வந்தோம். நேயர்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத பாடல்கள் பாடுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனா எதிர்பார்க்காத பாடல்கள், நம்ம மனசுக்கு நெருக்கமான பாடல்களே இப்படி வந்து பாடுறாங்களே எதிர்பார்க்காம அப்படின்னும் போது ரொம்பவே வந்து நமக்கே சுவாரஸ்யமா இருக்கு. நம்ம எடுத்துட்டு அந்த கேம் அப்படின்னும் போது நம்ம நல்லா இருக்கு. எஸ், அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம்.
4: ரம்யா மேடத்துக்கும் உங்க ஆர்த்தி சார், உங்க பேர் என்ன சார்?
1: என் பேர் சஞ்சய்.
4: சஞ்சய் சாருக்கும் காலை வணக்கம் சார்.
3: வணக்கம்.
1: வணக்கம்
3: பேசுறீங்க.
4: என்ன சார், என் பேர் கோயம்பேடுல பார்த்திபன் மேடம். மேடம் நல்லா இருக்கீங்களா? மேடம்
1: நல்லமா இருக்கோம் சார்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
4: கிழக்கு சேமையில இருந்து பாரதிராஜா இயக்கிய இது மானூத்து மந்த இல மாங்குட்டி பெத்த மயிலே பொட்டை புள்ள பிறந்ததுன்னு பொறிகாட்டு கூவும் கிளியே.
3: சூப்பர் சார். அந்த என்ன என்ன வண்டியில போவாங்க? சூப்பர் சார். அதாவது நம்ம நேயர்கள் இந்த வண்டி தான் அந்த வண்டி தான் இல்ல, நாங்க எல்லா வண்டியும் வர மாதிரி பாட்டு
4: பாடுவோம்.
1: ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்தடுத்த காம்படிட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன்.
3: சூப்பர் சார், சூப்பர். நன்றி நன்றி சார், நன்றி. சூப்பர்ல. அதாவது மாட்டு வண்டி, அதுல இருந்து கொஞ்சம் பரிமாணம் அடைஞ்சு சைக்கிள், அதையும் வந்து அவரே வந்து பாடிட்டாரு. நேயர்கள் வந்து இன்னும் டஃபா இருக்க போகுது, நம்ம நினைச்ச பாட்டை அவர் பாடிட்டாரு அப்படின்னு சொல்லி. எனிவேஸ், இன்னும் வந்து யோசிச்சு இன்னும் நம்ம புது பாடல்கள்லாம் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். எஸ், அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: புன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன்.
1: கலீல் அகமது சார், ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
5: பாட்டு பாடுறாங்க.
1: எல்லா பாட்டு பாடுறாங்க. ஓகே, அதாவது நீங்க ஒரு பாடல் வரிகள் வந்து எடுத்து சொல்லணும். ஆனா அந்த பாடல் வந்து வாகனம் ரிலேட்டடா இருந்தா ஓகே, நீங்க வாகனத்துல பயணம் பண்ற மாதிரி ஒரு பாடலா இருக்கணும். இல்ல வாகனம் சம்பந்தமான பாடலா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த கேமுடைய ரூல்ஸ்.
3: அதாவது அந்த படத்துல அந்த காட்சியில வந்து வாகனத்துல போற மாதிரி இருக்கணும். எந்த வாகனமா வேணா இருக்கலாம், அது வண்டி சைக்கிளா இருக்கலாம் பைக்கா இருக்கலாம்.
5: என் பயங்கிலி ஏதோ நினைவுதா என்ன சுத்தி பறக்குது, என்னோட மனசுதான் கட்டி பறக்குது, ஒச்சடி உன் வழிதானே. நிறைய பண்ணுங்க சார். அதே மாதிரி
1: சூப்பர் சார்.
5: பூங்காற்று பூ போல பந்தாளி.
1: அடடா, இவரும் ரெண்டாவது பாட்டை சொல்லிட்டாரு பையா திரைப்படத்துல இருந்து. சூப்பரான சாங்.
3: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.
5: தேங்க்யூ தேங்க்யூ.
1: இப்படியே போனா காரு பைக்கு ட்ரெயின் கப்பல் ஏரோப்ளைன் ராக்கெட் எல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்லுவாங்க போல இருக்கு ரம்யா.
3: கண்டிப்பா அந்த மாதிரிதான் நிகழ்ச்சி வந்து போயிட்டு இருக்கு.
1: ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் நோக்கி போகலாமா இல்ல அடுத்த நேயருக்கு நோக்கி போலாமா?
3: எஸ் அடுத்த நேயர் இருக்காங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச இருக்கும். என்னென்ன பாடல் சொல்லி நீங்க உங்களுக்கு ஞாபகம் வர ஒரு பாட்டு சொல்லுங்களேன்.
1: அது சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களே, நம்ம அதை அப்புறம் சொல்லிக்கலாமா?
3: இல்ல, ஒரு நிறைய பாடல்கள் இருக்கு. நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப புத்திசாலி. நீங்க சொன்னீங்கன்னா சஞ்சய் பாடிட்டாரு, நம்ம வேற பாட்டு பாடலாம் அப்படி சொல்லி பாடிடுவாங்க. அதனால ஒரு ரெண்டு வரி மட்டும் சொல்லுங்க.
1: சரி, ஓகே. கஜினி திரைப்படத்துல ஒரு சாங் இருக்கு, ஒரு மாலை இளவெயில் நேரம்.
3: என்ன வண்டியில வருவாங்க?
1: அதுல அவர் கார்ல போவார்ல சூர்யா சார். பார்த்து பழகிய நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல, அந்த வரிகள் தான் வந்துட்டு கார் ஓட்டிட்டே போவாரு, அப்புறம் பைக் இருப்பாரு, எல்லாமே இருக்கும் அந்த சாங்ல. கப்பல் கூட பின்னாடி பேக்ட்ராப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ, பட் ஐ எம் நாட் ஷுர். பட் நல்லா இருக்கும் அந்த பாடல். ஈவினிங் டைம்ல கேட்கலாம், சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம்.
3: சூப்பர் சூப்பர் சூப்பர்.

0: எஸ் தொடர்ந்து இந்த மாதிரி நேயர்களோட கலந்துரையாட போறோம். என்னென்ன நேயர்கள் பேச இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க போறோம்.
1: ஒரு சின்ன விளம்பர இடைவேளுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு கெட் செட் கோவா கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூனாக இருங்க, ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

0: எஸ் கேம் ரொம்ப சுவாரஸ்யமா சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் கேட்டு வந்துடலாமா?
1: நான் ரெடியா இருக்கேன்.
0: ஓகே, சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடல் வந்து நீங்க பாடுவீங்கன்னு நினைச்சோம், பட் ஆனா நாங்களே வந்து எடுத்துக்கிட்டேன். என்ன பாடல்? உன்னி மேனன் பாம்பே ஜெயஸ்ரீ இணைந்து பாடிய ஒரு பாடல். தாமரையோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்புல கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சஞ்சய் சொல்லுங்க.
1: என்ன பாடல் வரின்னு கண்டுபிடிச்சிட்டேன்,
0: எஸ்
1: யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எஸ் சஞ்சய் கண்டுபிடிச்சிட்டாரு.
2: ஓகே, ரெடியா இருங்க. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எல்லாமே சமதுல.

0: நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு. நேயர்களும் அது காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட பேசுறோம், என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம், மாலினி தேவி, ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன வரிகள் கொண்டு வந்திருக்கீங்க?
2: பழைய பாட்டு
0: சொல்லுங்க.
2: நீயே சொல்லு, நீயே சொல்லு, நடந்தது என்ன வந்து நீயே சொல்லு, ரகசியம் பேசியும் கண்ணால் சொல்லு, நீயே சொல்லு, நீயே சொல்லு.
0: ஐயோ,
1: எந்த வண்டியில போறாங்கன்னு சொல்லுங்களேன்.
2: சைக்கிள் வண்டியில, சைக்கிள்ல ரவிச்சந்திரன் எல்லாமே போவாங்க. அந்த பாட்டு ஃபுல்லா சைக்கிள் தான்.
1: ஒரு நேருக்கு ஒரு பாட்டு தான், அதுல ரெண்டு பேர் வந்து ரெண்டு பாட்டு வேற பாடிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த நேர்களுக்கு ஒரு ஒரு பாட்டு தான் கொடுக்க முடியும், கரெக்ட்
0: தானே?
1: நன்றிமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு வாழ்த்துக்கள்.
0: எஸ், நிகழ்ச்சி வந்து ரொம்ப அட்டகாசமாக போயிட்டு இருக்கு. நேயர்கள் எல்லாருமே வந்து பழைய பாட்டு புது பாட்டு அப்படின்னு சொல்லி சூப்பரான பாடல்களை, அதுவும் கரெக்டாக, அதாவது நம்ம ஒரு சில கேமில் வந்து நம்ம என்ன கான்டெக்ஸ்டில் அந்த கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கோமோ அதை வந்து நேயர்கள் வந்து தப்பாக புரிஞ்சுப்பாங்க, லைக் அந்த கேமை வந்து வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்களா, வண்டியில் வர பாட்டு தான் பாடணும்னு சொல்லியிருந்தோம், ஒருத்தர் கூட மாற்றி பாடவே இல்லை இது வரைக்கும். வண்டியில் வர பாட்டே தான் பாடிட்டு இருக்காங்க
1: இல்லையா? எனக்கு புரியலையா, இன்னொரு வாட்டி ரூல்ஸை சொல்லுங்க ஐயா அப்படின்னு யாருமே இது வரைக்கும் ரெக்வஸ்டே பண்ணலை. அது வரைக்கும் சந்தோஷம், தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எஸ், நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், 0444-298-0038 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம், அல்லது 0444-295-0554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என்னோடவும் சஞ்சயோடவும் பேசலாம்.
1: ஓகே, ரெடியா இருங்க, உங்களுடைய க்வெஸ்சன்ஸுக்கான ஆன்சர்ஸை வந்து கொண்டு வாங்க. என்னென்ன வரிகள் இருக்கோ அதெல்லாம் உங்க மண்டையில ஏத்தி வச்சுக்கோங்க. நாங்களும் ரெடியா இருக்கிறோம். ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறோம். அற்புதமான பதில்கள் உங்களுக்காக இருக்கு இல்லையா, அந்த பதில்களை கேட்டு கேட்டு நாங்களும் என்ஜாய் பண்ண போறோம். இந்த நேரத்தை வைபா செலிப்ரேட் பண்ண போறோம். ரெடியா இருங்க, ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 没这么多嘞。
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: வண்டியில போற மாதிரியான பாடல்கள், அது எந்த வாகனமா இருந்தாலும் பரவாயில்ல, சைக்கிளா இருந்தாலும் பரவாயில்ல, காரா இருந்தாலும் பரவாயில்ல, பஸ்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்டோவா இருந்தாலும் பரவாயில்ல, பைக்கா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபிளைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாதிரியான வாகனமா இருந்தாலும் அந்த வாகனம் சார்ந்த பாடல் வரிகளை நீங்க எங்களுக்காக பாடி காட்ட போறீங்க. சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், போன் எடுத்து டயல் பண்ணுங்க. 044 அப்படின்ற முன்னிணைப்பை வந்து சேர்த்துக்கொண்டு 298-6-0-0-3-8 மற்றும் 295-2-0-5-5-4 இந்த இரண்டு நண்பர்களுக்கு வந்துட்டு கால் பண்ணலாம், எங்க ரெண்டு நண்பர்களோட பேசலாம். ரெடியா இருக்கீங்களா?
2: எஸ் கண்டிப்பா. அடுத்த நேர் யார் எங்க இருந்து பேசுறாங்க தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், மாவடியில இருந்து பாஸ்கரன்.
1: பாஸ்கரன் சார், ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன் சார்.
1: ஓகே, என்ன பாடல் வரிகள் கொண்டு வந்திருக்கீங்க?
3: இந்த பச்சை விளக்குல சிவாஜி ட்ரெயின்ல போகும்போது பாடுவார்.
1: என்ன பாடுவார்? அது பாடி காட்டுங்களேன்.
3: ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது,
1: உள்ளத்தில் தெரிகிறது. ஓகே,
3: பாடல் ஓசை காதினி விழுகின்றது.
2: ஒளிமயமான
3: எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது.
2: சூப்பர் சார், சூப்பர் சார், அருமையா பாடுங்க. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். எஸ் நமக்கும் கூட இவன் பாடுறப்ப ஒளிமயமான எதிர்காலம் தெரியறது போலதான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நேயர்கள் வந்து சுவாரஸ்யமா நம்ம எதிர்பார்க்காத பல பாடல்கள் வந்து சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த நேயர் யார் எங்க இருந்து பேசுறாங்க தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
4: மேடம் சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
1: ஹேமாமா, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? என்ன வண்டியில போறாங்க அது சொல்லலாமே.
4: கடல்ல போட்ல,
1: போட்லயா?
2: சஞ்சய் எதிர்பார்த்தது வந்துருச்சு,
4: வந்துருச்சு தண்ணி.
2: எஸ் சூப்பர்மா,
4: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு நிகழ்ச்சி.
2: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அதாவது நான் லாஸ்ட் டைம் பேசியிருந்தேன், காம்ப்ளிமெண்ட், அதாவது பாராட்டக்கூடிய நபர்களை பெற்றிருக்கீங்களா அப்படின்னு. நம்ம நேயர்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய மனசு, பாராட்டிட்டு அப்படியே வாழ்த்துக்களை குவிக்கிறாங்க நமக்கு அப்படின்னும் போது, எஸ் நம்ம ரெண்டு பேருமே வந்து சூப்பராக பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிற நேயர்களும் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் யார் எங்கிருந்து பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
5: வணக்கம் சார், தஞ்சாவூர்லேருந்து ஜெயா பேசுகிறேன்
1: சார். ஜெயாமா, கேமுக்கு ரெடியா?
5: ஆ ரெடி சார்.
1: ஓகே, என்ன கேமா?
5: என்னம்
1: என்று ஓடும் போதா?
2: என்ன படமா அது? என்ன படம்? சூப்பர்மா, சூப்பர்.
1: அது கொஞ்சம் ராகமா பாடி காட்டிருக்கலாமே.
5: ராகம் வரல சார் எனக்கு.

0: நல்ல முயற்சிமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா.
1: இல்ல பரவாயில்ல, ஒரு நேயருக்கு ஒரு பாட்டு தான், அதனால நம்ம அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றிமா, நன்றி.
1: உங்க முயற்சி வெற்றி அடைஞ்சிச்சு, அதை நினைச்சு நாங்களும் சந்தோஷப்படுறோம். அடுத்த நேயரை நோக்கி போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணஜாமா, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, என்ன பாடல் வரிகள் கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க.
2: மாட்டு வண்டியில பாடுற மாதிரி சார்.
1: கண்டுபிடிச்சிட்டாங்க. வேற பாடல் வரிகள் இருந்தா அதை நீங்க சொல்லலாம். வேற பாடல் வேணுமே, ஏன்னா ஏற்கனவே இத
0: கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது கேப்பே வீட்ல பாத்தீங்களா, சொன்ன உடனே அடுத்த பாட்டு இருக்க வச்சிருக்கேன். கதோரம் லோலாக்குன்னு அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர்மா, சூப்பர். அந்த மாதிரி நேயர்கள் எல்லாரும் பாட்டோட ரெடியா இருங்க, அடுத்த பாட்டு கேட்டுட்டு வந்து தொடர்ந்து வந்து நிறைய வைப் பண்ணலாம். அடுத்த பாட்டு உங்களுக்காக பாட்ஷா திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ், என்ன பாட்டு? நேயர்கள் சொன்ன பாட்டுதான் ஆல்ரெடி. எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, தேவாவுடைய இசையமைப்புல, நான் ஆட்டோக்காரன் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, அடுத்த பாட்டோட தொடர்ந்து பேசுவோம்.
1: இது ரெயின்போ எஃப்எம் 103.4.
0: சூப்பர் சூப்பர்மா. மேலாக்கு செம்ம, சூப்பர். அதாவது கேப்பே வீட்ல பாத்தீங்களா, சொன்ன உடனே அடுத்த பாட்டு இருக்க வச்சிருக்கேன். கதோரம் லோலாக்குன்னு அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர்மா, சூப்பர். அந்த மாதிரி நேயர்கள் எல்லாரும் பாட்டோட ரெடியா இருங்க, அடுத்த பாட்டு கேட்டுட்டு வந்து தொடர்ந்து வந்து நிறைய வைப் பண்ணலாம். அடுத்த பாட்டு உங்களுக்காக பாட்ஷா திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ், என்ன பாட்டு? நேயர்கள் சொன்ன பாட்டு தான் ஆல்ரெடி. எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, தேவாவுடைய இசையமைப்புல, நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, அடுத்த பாட்டோட தொடர்ந்து பேசுவோம்.
1: இது ரெயின்போ எஃப்எம் 103.4. இங்க எல்லாமே சமதுலே.

0: ரெடி ஆகுது. ஓகே சார், மாவீரன் படத்துல வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே, வாங்கதான் போற வெட்டி மாலையை கை மேலே, மாவீரன் பேரை சொல்லி வணங்க வணங்க வணங்க, மாவீரன் வண்டி வருது, ஒதுங்க ஒதுங்க ஒதுங்க ஒதுங்கடா, என்னோட ராசி எல்லாருக்கும் சேரும், என்னால ஆனதுக்கு எல்லாருக்கும் லாபம், ஆதாயத்தை தேடி நான் போனதில்ல பாரு, என்ன போல யாரு, நான் உள்ளத சொல்லுவ சொல்லுது செய்ய, ஒதுங்க ஒதுங்க ஒதுங்க.
1: சூப்பரா பாண்டிங்க சார், நன்றி நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: எஸ் நிறைவா யாரு பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். நிறைவு காலரா என்ன பாட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். எஸ் வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
3: ஹலோ
2: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்.
2: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நாங்க அரக்கோணம் பக்கத்துல பருத்திபுத்தூர்.
1: பேர் சொல்லுங்க. வேலாயுதம் சார், ரெடியா இருக்கீங்களா? என்ன பாடல் வரிகள் கொண்டு வந்திருக்கீங்க?
3: சிகப்பு ரோஜாக்கள், நினைவோ ஒரு பறவை.
1: ஓகே, எந்த வண்டியில போறாங்க? அது சொல்லவே இல்லையே.
3: அது ரெட்டை குதிரையில கேரட் வண்டியில போவாங்க.
1: அடடடடா,
2: சூப்பர் சூப்பர் சார்.
3: கமல் கமல்,
2: அருமை அருமை சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி சார் நன்றி.
1: நிறைவு காலரா வந்து நிறைவா ஒரு சூப்பரான சாங் வேற கொடுத்துட்டு போயிருக்கீங்க. இதை நாங்க எங்க பிளேலிஸ்ட்ல போட்டுக்க போறோம்.
2: எஸ் கண்டிப்பா. எஸ் கெட் செட் கோ நிகழ்ச்சியில
1: நான் ஒரு கடைசி பாடம் ஒண்ணு என் மண்டையில இப்பதான் உதிச்சிருக்கு. வாரணமாயிரம் திரைப்படத்துல நெஞ்சுக்குள் பெய்திடுமா மழை, ரயில்ல போற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங்னு கூட சொல்லலாம். இன்னொன்னு வந்துட்டு பூவெல்லாம் முன்வாசம்ல வந்துட்டு அஜித்குமார் பாடியிருப்பார் இந்த சாங்க, சங்கர் மகாதேவனோட குரல்ல இருக்கும். தாலாற்றும் காற்றே வாவான், ஜோதிகா வந்து ட்ரெயின்ல போவாங்க, இவர் ஜீப்ல போவாங்க, ரெண்டு பேரும் பேரலா போவாங்க, அவங்க தண்டவாளத்துல போவாங்க, இங்க ரோட்ல போவாங்க, செமையா இருக்கும். அந்த பீட்டுக்கே சூப்பரா இருக்கும், அந்த ட்ரெயின் பீட்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும்னு சொல்லிக்கலாம்.
2: அதே மாதிரி எனக்கும் வந்து வண்டியில போற ஒரு பாட்டு ரொம்பவே பிடிக்கும். இந்த பாட்டு வந்து என் கண்ணுக்குள்ள ஒரு சிரிக்கி, கட்டிப்பட்டாலே என்ன இருக்கி அப்படிங்கிற பாட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஜெயம் திரைப்படத்துல ஒரு பாடல் வரும், வண்டி வண்டி ரயிலு வண்டி, வெள்ளக்காரன் கொடுத்த வண்டி, தண்டவாளம் மேல நின்னு தம் அடிக்கும் தம் அடிக்கும் அப்படின்ற பாட்டும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், நம்மளை வந்து அப்படியே எந்துவா வச்சுக்கும். இந்த மாதிரி வண்டியில போற நிறைய பாடல்கள் இருக்கு. நேயர்கள் வந்து நாங்க எதிர்பார்க்காத நிறைய பாடல்களும் வந்து பாடி அருமையா அசத்திட்டீங்க. இன்னும் நிறைய நேயர்கள் எனக்கு பாட்டுலாம் தோணுச்சுமா, கால் பண்றதுக்கு டைம் இல்லமா, ஆனா நீங்க பேசணும்னா நான் ரசிச்சு கேட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் இந்த நிகழ்ச்சி ரொம்ப அட்டகாசமா போச்சு. இன்னொரு நாள் இன்னொரு ஷோல உங்களை சந்திக்கிற வரை இந்த நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா. கண்டிப்பா இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன், ஆனா சஞ்சய் உங்களோட இருப்பாரு.
1: எஸ் 10/2 11/2 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில வந்து நான் இருக்க போறேன். பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள் வழங்குவதற்கு தயாரா இருங்க. உங்களுடைய குறைகள் வந்து என்னென்னதையும் நீங்க கேட்டு தெரிவு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு
2: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக இதுவும் ஒரு வண்டியில போற பாட்டு தான். ஆனா நம்ம எல்லா காலத்துல இருந்து பண்ணும் ஓல்டு சாங் வந்து நான் போடவே இல்லைல்ல, இது ஓல்டு சாங். அன்பேவா திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல், ராஜாவின் பார்வை அப்படிங்கிற பாட்டு வந்து வந்துட்டே இருக்கு. எஸ் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய ஒரு பாடல், கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4
1: இங்க எல்லாமே சமதோலே.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு விக்டோரியாவில் தற்போது நடைபெற்று வருகிறது. நேர்மறையான சிந்தனைகளும் தொடர் முயற்சிகளும் வெற்றியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை உடனடியாக வழங்க தேவைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தேவைக்கு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 56 ரன் எடுத்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நிற்கும் வேளையில நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில. இந்த நிகழ்ச்சியில பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. நம்ம அரங்கத்திற்கு பி சரவணன் அவர்களும் வந்திருக்காரு, அவரோட நம்ம நேரடியாக பேசலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் தம்பி சஞ்சய். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, வார வாரம் வியாழக்கிழமை தோறும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் தொடர்பு கொள்ள தொலைபேசின்னு சொல்லலாமா?
0: சொல்லலாம் சார்.
1: சொல்.
0: உங்களுடைய சந்தேகங்களை வந்து சரவணன் அவர்களோட நீங்கள் பேசி தெரிவு செய்யணும்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205554. முன்னிணைப்பாக 044 வந்து சேர்த்துக்கொள்ளலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் வந்து வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம நேரடியாக பேசலாம்.
1: யார்?
0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ரோஜா, மல்லிகை, செம்பருத்தி. அப்புறம்
2: போன வாரம் லைன் கிடைக்கல எனக்கு.
1: இந்த வாரம் கிடைச்சிச்சு. முதல் ஆளா வந்துட்டீங்க.
2: திருவெட்டூர் பத்மாவதி சரவண சாருக்கும் சஞ்சய் சாருக்கும் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம். என்ன சொல்ல போறீங்க?
2: அந்த ரோஜா சொல்ல சார், இப்ப நாங்க அதெல்லாம் வெட்டி விட்டோம்ல, அதுக்கப்புறம் எங்க புள்ள ரெண்டு தனியா ரெண்டு கண்ணு வாங்கிட்டு வந்து சார்.
1: ரோஜா செடி.
2: அணில்
1: கடிச்ச பழம் நல்லா இருக்கும். கிராமத்துல அணில் கடிச்ச பழத்தை சில பேர் தேடி புடிச்சு சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும்.
2: அப்படிங்களா?
1: நிச்சயமா. நீங்க வேணா ஒண்ணு இல்ல, உங்க வீட்டுல இருக்க அவர்கிட்ட சொல்லுங்க.
2: அணில்
1: கடிச்ச பழம் எப்படி இருக்குது, நீ கொஞ்சம் கழுவிட்டு அதை சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லுங்க, அவர் சொல்லுவார். அப்புறம் நீங்களே எனக்கு ரெண்டு அணில் கடிச்ச பழத்தை ரெண்டு அனுப்பிச்சு விடுங்க, திண்டிவனத்துல இருந்து திருவொற்றியூருக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லுங்க, அனுப்பி விட்டுருவார். சரியா? இது மட்டும் இல்ல, கொய்யா மட்டும் இல்ல, மாம்பழத்துல கூட அணில் கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா
2: இருக்கும். அப்படியா? எலுமிச்சம் பழம் நீங்க சொன்ன மாதிரி அவரு மருந்து போடுறாங்க, அது மட்டும் காய்ச்சி நடக்குது.
1: நல்ல நல்ல வேலை போவுமே.
2: ஆமா, நல்ல வேலை சார். இங்க நாங்க எங்க ஒரு சட்ட பையன் நாங்க எத்தான சார் டெல்லி வந்து சொன்ன வரும் உங்ககிட்ட எத்தான இங்க வந்து அங்கெல்லாம் வந்து ஒரு பழம் என்ன வேற திண்டி வந்துல.
1: சரி,
2: இங்க வந்து ஒரு கிலோ வந்து 80 ரூபாயா சார்? 80 ரூபா.
1: 80 ரூபாயா?
2: ஆமா, 80 ரூபா தான். நாங்க ஒரு 10 கிலோ நீ விட்டோம் சார் இந்த ஊர்ல.
1: சூப்பர்.
2: ஆமா சார், ஆனா உங்களுக்கு தான் அனுப்பலாம்னு பார்க்க முடியல.
1: நீங்க தான் வார வாரம் அனுப்பிட்டு இருக்கீங்களே, அது போருமே. ஒரு நாளைக்கு வரணும் இருங்க. ஒரு நாளைக்கு திருவொற்றியூர்ல பத்மாவதி அம்மா வாயால வட சொல்றாங்களா இல்ல கையால சொல்றாங்களா அப்படிங்கறத வந்து நான் நேரடியா பாக்குறேனா இல்லையான்னு பாருங்க. ஒரு
2: நாளைக்கு எனக்கு வந்து இந்த வயசுக்கு வரைக்கும் அந்த பொய்யுன்னு வராது சார்.
1: நல்லதுமா, நல்லது.
2: வாக்கிலேயே பொய்யுன்னு வராது.
1: சும்மா விளையாட்டுக்குமா, பத்மாவதி அம்மாவை தானே நாங்க இது மாதிரிலாம் கிண்டல் பண்ண முடியும்.
2: சார், இன்னொன்னு வந்து நீங்க வந்து திருவெற்றியூர் ராஜா கடை பத்மநாபா ஸ்கூல் எதிரில் பத்மாவதி சாரு பிரகாஷ் சார் என் புள்ள வாஜார் ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு எதிரில சார் எங்க கேட்டாங்க எங்க ஊரு
1: எல்லாரும் சொல்லுவாங்க.
2: ஆமா, நீங்க அப்படியே வந்தீங்கன்னா மாடியில வந்து செடியை பார்க்கலாம்.
1: வர்றேன் வர்றேன், இதுக்காக வர்றேன், இருங்க வந்து பாத்துட்டு
2: போனீங்கன்னா எலும்பு சம்பாத்தை நீங்க பாக்கலாம்.
1: சரி, கண்டிப்பா வந்து பாத்துடுறோம்.
2: சரி சார்,
1: நன்றிமா, ரொம்ப நன்றிமா. பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் யார்? வணக்கம் ஐயா.
3: வளத்துடன்
1: மழை உண்டா
3: ஐயா?
1: வேண்டாம்.
3: மூணாவது
1: ஒரு செய்தி படிச்சேன், இதுல

0: பேப்பரில் அரசாங்கம் வந்து மா சாகுபடியாளர்களுக்கும் அந்த கொள்முதல் விலையை ஏற்றி கொடுக்கணும், அல்லது வந்து கொள்முதல் செய்ய மாம்பழத்தையே கொள்முதல் செய்ய இருக்குது, மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செய்ய இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் படித்தோம். பார்ப்போங்க. நல்லது. நிறைய பேர் இல்லைங்க. இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு தகவல் பார்த்தங்கய்யா, எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஒரு அதே நியூஸ் பேப்பரில் நம்ம மாநிலத்தில் இல்லை, கர்நாடகாவில் அப்படியே டிராக்டரில் டிப்பரில் கொண்டு போய் அப்படியே தக்காளி பழத்தை கொட்டுறாங்க. விலை இல்லாதனால அப்படியே கொட்டுறாங்க. அது கலர் ஃபோட்டோ வேறு, பார்க்கும்போதே தக்காளி பழத்தை சாப்பிடணும் போல தோணுது. அந்த மாதிரி ஒரு தக்காளி பழத்தை ஒண்டி கொட்டினதை பார்த்தோன்னே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு.
1: இங்கே மாங்காய் தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பூரா கீழே மாங்காயோட இருக்குது,
0: அப்படியே கிடக்கு.
1: பழுத்து பழுத்து அப்படி விட்டு அறுக்கிற ஏன்னா அறுக்கிற கூலி கூட வரதில்ல.
0: ஆமாம்.
1: அதனால ஜூஸ் வச்சு மூடிட்டாங்க எல்லாத்தினால. எனக்கு அறுக்கிறது அறுக்கிறது விட்டாங்க, ரொம்ப சங்கடமான நிலைமைதான்
0: இருக்கு. ஒரு பழமொழி தாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த நேரத்தில், மங்கும் காலத்துக்கு மாங்காய் பொங்கும் காலத்துக்கு புளியங்காம்பாங்க. நிறைய இந்த வருஷம் மா காய்ச்சிருக்கிறதுனால நமக்கு மங்கும் காலமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம். அதையும் தாண்டி நம்ம வந்துடுவோம், நம்ம கடந்து வந்துடுவோம். அது
1: ஒரு நம்பிக்கை.
0: நம்பிக்கை தானே, நம்பிக்கை தானே வாழ்க்கையே. ஆமாங்க, ஆமாங்க.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம் ஐயா. இதுவும் கடந்து போகும். நிகழ்ச்சியினே அடுத்த நேயர், இது பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நிகழ்ச்சி. ஹலோ,
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
2: நான் டெல்லி பேசுறேன்.
0: சொல்லுங்க டெல்லி ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: இயற்கையின் தூதுவர் ஐயா அவர்களுக்கு நன்றி.
0: உங்களுக்கு ஒரு வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ஐயா. ஐயா அந்த நமக்கு அந்த அது சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரொம்ப டானிக்கா இருக்கு ஐயா. 3 நிமிஷத்துல முத்தி கொடுக்கும்னு கூட சொல்லலாம்.
0: மூத்த மொழி,
2: நம்ம பெருமைப்படணும்.
0: நம்ம மொழி. இன்னொண்ணுங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தமிழ் தமிழ் தமிழ் தமிழ் தமிழ் சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. அமிழ்து அமிழ்து அமிழ்துன்னு
2: வரும்.
0: ஆமாங்க, தமிழுக்கு அமுது என்று பெயர்னு இப்படிதான் வந்திருக்கும் உங்களுக்கு நிச்சயமா. ஆமாங்க,
2: ஒரே ஒரே ஒரு பாசுரத்துல சொல்லுவாங்க அந்த 7 முறை 8 முறை அந்த ரகரம், அதுதான் உச்சரிப்புல ரொம்ப.
0: ஆமாங்க, ரகரம்
2: தமிழுக்கே அழகு,
0: நம்ம சிறப்பே அதுதானே. ரகரம் லகரம், இடி எங்க இருந்து விழுந்தாலும் உயரமா இருக்கிற மரத்துல விழும். உயரமா இருக்கிற மரம் தென்னை மரம்,
2: அந்த பனை மரம் தென்னை மரம்
0: எதா இருந்தாலும் விடும், எந்த மரத்திலயும் விடும்.
2: நிறைய இங்க நம்ம அதனால என்னன்னு தெரியல, நிறைய சுத்தி சுத்தி இந்த இடி வந்து போயிருதுங்கய்யா.
0: அப்படியா?
2: அது அந்த இது சொன்னீங்களா போன வாரம் பேசியிருந்தேயா, வாழையில வாழையில
0: வாழையில
2: அதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். எடுத்து போட்டு
0: முடிக்கொத்து இருந்துச்சு இல்ல, வைரஸ் நோய் இருந்துச்சு.
2: ஆமா, அதெல்லாம் எடுத்து போட்டேன்னு சொன்னீங்களா ஐயா, சொன்னீங்களா அது மாதிரி போட்டு விட்டேன். ஒவ்வொன்னுதான் அதான் இருந்து வேற கண்ணு எடுத்து வச்சேன். நம்ம இது பண்றது இல்லையா, அப்படியே நான் 10 வருஷத்துக்கு மேல மெயின்டைன் பண்றேன். அந்த கண்ணே பக்கத்துல பக்கத்துல ஒழுறதே இல்ல ஐயாவோட கான்செப்ட். அதாவது நம்ம நம்மளோட கான்செப்ட்
0: ஜீரோ டில்லேஜ்னு சொல்லுவாங்க.
2: பையன் கொஞ்சம் பயோ ப்ராடக்ட் பண்றாரு. அதுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்கு. ஜீரோ பட்ஜெட்ல தான் அந்த வெத்தலை கொடி இருக்கு, இதெல்லாம் இந்த ஏர் ஆயில் ஷாம்பு எல்லாம் பண்றாங்க. அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ரொம்ப மனம் வந்து இந்த விவசாயத்தையே விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தேன். அது மாதிரி நேரத்துல அது ஐயா சொல்லிங்க, அது கொஞ்சம் தாங்க தாங்க தான் அது நமக்கு ஒரு கான்செப்ட் புரியுது.
0: புரியுது. ஆமாங்க,
2: ஒரு ஒரு 4-5 வருஷம் கொஞ்சம் இதுவா தான் இருந்துச்சு.
0: பொருளாதாரம் தான் முக்கியம்.
2: பொருளாதாரம் தான் முக்கியம் ஐயா.

0: கண்டிப்பா பொருளாதாரம் முக்கியம்
1: வேணும்ல.
0: அது நமக்கு வந்து அது வர அளவுக்கு இது பண்ணமுடியல. ஆனா ஓரளவுக்கு வந்துட்டோம்னா அதுல நம்ம ஆனா வேற எதுலயும் கான்செப்ட் பண்ணுங்க ஐயா சொல்லுவீங்க. நாலு கோழி, 10 கோழி, 4 ஆடு, 2 மாடு
1: இருக்கணும்.
0: போன வாரத்துல சொன்னீங்க பாத்தீங்களா?
1: ஆமாங்க ஆமாங்க. வீடுன்னு ஒண்ணு இருக்குன்னா
0: நம்ம அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டோம்.
1: ஆமாங்க.
0: அதனால மனநிறைவு நமக்கு எது வந்தாலும் பத்தல, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல.
1: ஆமாங்க.
0: அது இயற்கையோடு தான் பயணிக்கிறேன் ஐயா, முடிஞ்ச அளவுக்கு.
1: நிச்சயமா
0: அடுத்தவங்களுக்கு உதவி, உபதிரம் இல்லாத வாழணும்.
1: உபதிரம் இருக்க கூடாதுங்க, உபகாரம் இருந்தா நல்லது, உபதிரம் வேண்டாம்.
0: கர்ணனோட வாழ்க்கை வரலாறு சொல்லுவாங்க வாரியசாமி. கடைசி ஆத்மா பிரியறப்போ, ஆத்மா பிரி ஒரு 50 வருஷம் 80 வருஷம்னா நம்ம யாருக்கும் உபதிரம் பண்ணலன்னு நம்ம மனசாட்சி நம்மளுக்கு சொல்லணுமா ஐயா?
1: ஓ,
0: அதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய மந்திரம்,
1: பெரிய விஷயம் அதெல்லாம். ஆமா,
0: பெரிய மந்திரம் ஐயா. ஐயாவோட மந்திரத்தோட முடிச்சுக்கிறேன் ஐயா. மனுஷனின்றி மரம் வாழும், மரமின்றி மனிதன் வாழ மாட்டான். நன்றிங்க.
1: நன்றி நன்றி. மரம் தானே மனிதன், மரம் தான் சொல்லுவாங்க. அது ஆமாங்க.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்க. நன்றி, வணக்கம். டெல்லி ஐயா, திருவள்ளூர் டெல்லி ஐயா, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைவார், இணைந்து நம்ம கூடவே இருப்பார். இன்னொரு நேர் வர்றாரா? பார்த்துடலாமே. யார்? வணக்கம். அரக்கோணம் கலா. ராணிப்பேட்டை மாவட்டம். என்ன ஊரு? அரக்கோணம் தானே? நாங்க சரியா தான் சொல்றோம் நினைக்கிறேன்.
2: சரிம்மா,
1: ரொம்ப சந்தோஷம். கலாமா சுருக்கமா முடிச்சிட்டாங்க நிகழ்ச்சியில ஒரு நல்ல பாடலா?
3: நம்ம ஹேராம் திரைப்படத்தில இருந்து ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. அஜய் சக்கரவர்த்தி அவர்களுடைய குரல்ல, இளையராஜாவோட வரிகள் மற்றும் அவருடைய இசையமைப்புல ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: 11:22 ஆகிட்டு இருக்கக்கூடிய வேளையில் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள் வழங்கப்படுது, கேட்டு இணைந்திருங்கள்.
1: நிகழ்ச்சியை இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம். வணக்கம். யாருங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க ஐயா. நீங்க யாருங்க ஐயா? குழந்தைநாதன் ஐயா. நல்லா இருக்கீங்களா? பூச்சாண்டி காமிக்குது நம்மள.
2: அதுக்கப்புறம்
1: மழையே இல்லை.

0: ஆமா
1: எல்லாரும் நினைக்கணும்.
0: மாடு கண் என்ன ஆகுறது, குளத்துல தண்ணி இல்லைன்னா என்ன ஆகுறது, மாநகரத்துல 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் ஒன்று துவக்கியிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் அந்த விழா நடைபெற்றிருக்கு. புதுடெல்லியில் அந்த மாநகரத்தில் எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் மரக்கன்று நடுற மாதிரி 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம்னு துவக்கியிருக்காங்க. அந்த 70 லட்சம் மரக்கன்றுகளை ஒரு 50 லட்சம் மரக்கன்றுகளாவது பொழைக்கணும், பொழைச்சி மரமாகணும், மரம் எல்லாம் நமக்கு நிழல் கொடுக்கணும்.
1: மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கன்று
0: நட்டாருங்க.
1: அதுல அடியானும் பங்கேற்று அந்த திருவண்ணாமலையில ஒரு ஒரே ஒரு கண்ணை நட்டேன்.
0: மரம் ஆயிடுச்சா?
1: மரம் ஆயிடுச்சுங்க. அந்த மரம் இதெல்லாம் வந்து இது நம்ம செய்யலீங்க. நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் சொல்லுதோ அல்ல இறைவன் சொல்றாரோ.
0: ஆமா,
1: அந்த ஒரு கன்று வச்சோம். அடுத்து இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேர் திரும்ப அந்த மாதிரி விழாவில் கொடுக்குறாங்க. இந்த துக்கத்தாளி சொல்லக்கூடிய காலத்துல எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, பக்கத்து ஊர்ல அவங்க அம்மா ஒரு துணை இதா இருக்கிறாரு, அவர் அறிவு திருச்சியில. அவங்க அம்மா நினைவு நாள் பாத்தீங்கன்னா, ஒரு 100 மரம் வச்சு அந்த 100 மரத்துக்கும் அந்த பாதுகாப்பு வேலையெல்லாம் வச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் சந்தோஷம் பண்ணும். 1.5 வருஷம் மேலாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மரக்கன்றுகள்
0: மரம் ஆயிடுச்சு.
1: மரம் வச்சாலும் கீழே மரம் வந்துச்சுங்க.
0: அந்த
1: மாதிரி அந்த இறந்து போனவங்க ஞாபகமாவும்
0: வைக்கலாம்.
1: வானொலி மூலமா குழந்தை நான் சொல்றேன், இறந்து போற ஞாபகமாக ஒரு சத்து கன்றாவது
0: நடனம்
1: ஒரு கூட வச்சாங்க. என்ன சிறப்பாக
0: வாய்ப்பு,
1: நன்றிங்க.
0: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆமாம் ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அது. அதனால் எல்லோரும் மரக்கன்றுகள் நடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிங்க இந்த நேரத்தில். இது ஒரு நல்ல அருமையான நேரம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்க சார்?
2: ராணிப்பேட்டை மாவட்டம் கிவி சாரம் செல்லும் சார்.
0: செல்லும் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு சார். ரொம்ப நாள் ஆச்சு
0: பேசி பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
2: ஆமாம் சார்.
0: உங்கள் ஊரில் மழை உண்டா
2: சார்? மயில சார்,
0: எல்லாரும் அப்படிதான் சொல்றோம், நானும் அப்படிதான் சொல்றேன்.
2: அழகா போட்டு ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. 15-20 நாளைக்கு
0: போட்டாச்சா?
2: போட்டாச்சு. மயில சுத்தமா அப்படி வரிங்க எடுக்க சரிங்க.
0: அடாடா,
2: ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவ்வளோ இது பண்ணி போ.
0: வேற தண்ணி இல்லைங்க உங்களுக்கு?
2: வேற தண்ணி இல்லைங்க சார்.
0: மழை பெய்தாதான். மானாவாரி தான்.
2: ஆமா, நான் மானாவாரி தான்.
0: எல்லாம் முளைச்சிருச்சா?
2: ஆ, நல்லா முளைச்சிருக்கு சார். அப்போ 2 மழை பெஞ்சது.
0: அதுல முளைச்சு வந்துருச்சு.
2: ஈரம் இருக்குன்னு போட்டோம். அதுக்கப்புறம் சுத்தமா பெயலே இல்ல.
0: அடாடா,
2: போயிட்டு போனா மழை இறங்குது, ஆனா மழை பெய்யலங்க.
0: ஆமாங்க, அப்படிதாங்க. ஏன்னா இப்ப சென்னையில கூட நேத்து ராத்திரிக்கு மழை இருக்குன்னாங்க, இன்னைக்கு சாயங்காலம் மழை இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா மழை பெய்ய
2: மாட்டாங்க சொல்றாங்க. 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி ஒன்னிங்க ஆனாங்க.
0: தேதி தான் போயிட்டு இருக்கு.
2: தேதிதான் போகுது. திசை திரும்பி எங்கன்னா இந்த பக்கம் தான் போயிட்டு என்ன தெரியல.
0: இல்ல எங்கேயுமே பெய்யறது இல்ல.
2: அந்த குஜராத் பக்கம் எல்லாம்
0: அடிச்சு விளையாது. மும்பை எல்லாம் பாருங்க, வெள்ளம்
2: வெள்ளமா போயின்னு
0: கிடக்கு.
2: நம்ம சைடு காய் விட்டுச்சு.
0: சீனா எல்லாம் பாருங்க, அடிச்சு ஆடுது மழை.
2: ஆமா ஆமா, அந்த சைடு, அந்த வடக்கு சைடு எல்லாம்
0: விழுர் ஓட்டுது. நம்ம பக்கம் ஒண்ணுமே இல்லை. தெரியுங்க, நம்ம கடலோரம் இருக்கிறோம்.
2: ஆமா
0: ஆமா
2: சார். ஊருக்கு போயிருந்தீங்களா?
0: ஊருக்கு போகணுங்கய்யா, இனிமே தான். அடுத்த வாரம்
2: போறீங்களா?
0: நடவு நட்டு அறுவடைக்கு இன்னொரு 10-20 நாள் ஆயிடும். 20 நாள் ஆயிடும். ஆமாங்கய்யா.
2: நம்ம சுமாரா பேசி ஒரு 3-4 மாசம் ஆயிட்டுங்களா?
0: நீங்க பேசியா?
2: ஆமா ஆமா, இடையில இப்ப நான் கொஞ்ச நேரம் வரல.
0: ஏன், பிஸி ஆயிட்டீங்களா?
2: இல்ல இல்ல,
0: பேச வேணாம்.
2: வேற வேற
0: வேலைகள்
2: வேலைகள் அதாவது உங்களை வேற உங்க இதுல பார்த்தாங்க, நிகழ்ச்சியில வரல நீங்க. அதனால சரி,
0: நாங்க அப்பப்ப வருவோம், அப்பப்ப காணப்படுவோம்.
2: ஆமா சார், திடீர்னு இன்னைக்கு நீங்க வரீங்களா இல்ல பாக்கலாம்னு
0: வச்சேன்.
2: அப்புறம் பார்த்தா நீங்க பேசிருந்தீங்க. சரி, ஒரு நாள்
0: சார் சார் வந்துட்டார், உடனே போயிடுவோம். நம்மளும் போயிடுவோம்.
2: ஆமா ஆமா
0: ஆமா, நீங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க
2: ஆமா,
0: நீங்க வந்து மார்ச் மாசம் பேசியிருக்கீங்க.
2: நோட் பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்குது.
0: எழுதி வச்சிருக்கிறோம் இல்ல. ஆமா, மார்ச் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுனீங்க.

0: ஆமா ஆமா, எலெக்ஷன் பண்ணது ஒரு மாசம் 1.5 மாசம் வர போயிச்சு அந்த இதுல.
1: ஆமா, அதுல அது வேற இல்ல,
0: அது வேற இடையில இல்ல. அப்புறம் 2 மாசம் ஆயிடுச்சு, நீங்க வந்து இடையில 2-3 வாரமா தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன்.
1: எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கய்யா, எலெக்ஷன் முடிச்சு பேசிட்டே இருக்கோம். எலெக்ஷன்
0: முடிக்கல நான் கொஞ்ச நாளா. சரி, வேற இதுலன்ட்டான்.
1: சரிங்க சரிங்க,
0: சரி சார்,
1: ரொம்ப சந்தோஷங்க செல்வம் ஐயா.
0: மழை பெஞ்சா நல்லா இருக்கும் சார்.
1: மழை வரட்டும், மழை வந்து உங்களோட நிலக்கடலை நல்லா விளையும்.
0: நல்லா விளையட்டும்,
1: விளையணும்.
0: மாங்கெல்லாம் அறுவடை பண்ணிட்டேன் சார்.
1: அப்படியா?
0: ஆமா, எங்க பொண்ணாட்டி சொன்னேன்ல, மாங்க ஓரளவுக்கு சரியா காய்க்கலன்ட்டு. என்னென்ன பண்ண முதல்ல பண்ணி
1: கிடைச்சதா?
0: காய் நிக்க வச்சு எப்படி ஒரு 150-200 காய்க்கு மேலதான் இருக்கும்.
1: ஓ சூப்பர்.
0: மேல
1: இருந்து இருக்கிற காய அல்லது செம்பழமா இருக்கிறத வந்து அறுப்பீங்க?
0: அது பக்கத்துல மெத்த இருக்கு சார். அது அதாவது மரம் பக்கத்துல ஒரு 2 ரூம் கட்டி ஒரு மெத்த ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்.
1: அது மேல ஏறிடுங்க.
0: அந்த படி மேல போயிட்டுமா, பக்கத்துல மாட்டுக்கொட்டை இருக்குல்ல, அது மேல ஒரு பக்கம் வரும் கலிங்க, ஒரு 2 கலிங்க. அது மேல அந்த கொட்டை மேல ஏறிட்டு இப்போ ஒரு ஒரு டப்பாவில ஒரு அரைக்கிற மாதிரி ஒரு ரெடி பண்ணோம், கூல்ட்ரிங்க்ஸ் டப்பாவில.
1: சரி,
0: போன்ல வந்து எங்க பையன் சொன்னா சார், அது என்ன பண்ண, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் டப்பாவில அந்த கொம்பு ஒரு நீட்டா ஒரு கொம்பு சவுக்கு மாதிரி.
1: சரி,
0: அது விட்டு என்ன பண்ணா, மேல கட் பண்ணிட்டு ஒரு காய் உள்ள போற மாதிரி 2 லிட்டர் பாட்டில் இருக்குல்ல.
1: ஆமா, பெரிய பாட்டில்.
0: ஆமா, அது காய் உள்ள போற மாதிரி ஓட்ட பண்ணிட்டு அந்த காம்பு நிக்கு, அந்த காம்பு வந்து உள்ள உட்கார மாதிரி கொஞ்சம் நடு சென்டர் கொஞ்சம் பள்ள மாதிரி பண்ணிட்டு அப்படியே மாங்காய் உள்ள போயிட்டு அந்த காம்பு கரெக்டா உள்ள வந்தா அப்படி இஷ்டமா அத்துக்கும். அந்த மாதிரி ரைடு பண்ணி மொத்தம் காய் அத்துட்டு சார்.
1: புதுசா கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: உள்ள கத்துல பையன் 9th படிக்கிறான், அவன் ஓரளவுக்கு உள்ள கலிங்க மேல ஏறி ஏற்றினதுலயும் ஆத்துட்டான்.
1: சின்ன பையன் தானே ஏறி ஏற்ற?
0: ஆமா ஆமா,
1: ஜாக்கிரதையா இருக்கணும். பையன் படி
0: ரொம்ப ரொம்ப பெருசு இல்ல சார், ஒரு 5-6 வருஷம் இருக்கும்.
1: சின்ன மரம் தான்,
0: தானா முளைச்சுதான் அது. அதுதான் காய் வைக்குமோ வைக்காதான்னு டவுட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு வெப்பு இறங்குச்சு பாரு, பிஞ்சு பிஞ்சே நிக்கல, அதுல பூவுலே பிஞ்சு வரல.
1: ஆமா சொன்னீங்க.
0: அப்புறம் என்ன பண்ணா, அத சொன்ன புணாக்கு இது பண்ணியா, அதெல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஒரு பூச்சி மாதிரி ஒன்னு இருந்தது.

0: ரொம்ப பெருசு இல்லை சார், ஒரு 5-6 வருஷம் இருக்கும்.
1: சின்ன மரம் தான்,
0: தானா முளைச்சிது தான் அது. அதுதான் காய் வைக்கும் டவுட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு வெப்பு இறங்குச்சு பாரு, பிஞ்சு பிஞ்சே நிக்கல, அதுல பூவே பிஞ்சு வரல.
1: ஆமா சொன்னீங்க.
0: அப்புறம் என்ன பண்ணா, சொன்ன புணாக்கு இது பண்ணியா, அதெல்லாம் ரெடி பண்ணி, அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஒரு பூச்சி மாதிரி ஒன்னு இருந்தது
1: சரி
0: பூ மேல,
1: அதுக்கு
0: வேப்பெண்ணெய் கரைசல், அப்புறம் அந்த சோப் பவுடரு,
1: அதெல்லாம் சேர்த்து அடிச்சு விட்டு,
0: அதெல்லாம் கலந்து சேர்த்து அடிச்சு, அப்புறம் ரெண்டாவது இதுக்கு கொஞ்சம் காய் நின்று சார். அதான் கூட சொல்லலான்னு.
1: ரொம்ப சந்தோஷம்,
0: ரொம்ப சந்தோஷம். உங்க ஐடியாலையும் என் ஐடியாலையும் ஒரு பாத்துக்கோம்.
1: சரிங்க, இப்போ இந்த
0: ரொம்ப நன்றி சார்,
1: ரொம்ப நன்றி. ஒரு ஒரு மரம் தான் வச்சிருக்கிறீங்க, இருந்தாலும் இப்பெல்லாம் பெரிய மரங்கள்ல காய் பறிக்கிறதுக்குன்னே சில கருவிகள்லாம் கிடைக்குது.
0: ஆமாமா, இருக்குது
1: இருக்குது. அது வேணும்னா வாங்கிக்கிங்க, தேவை இருந்தா வாங்கிக்க, இல்ல இதுவே போறோம்னா இதோட நிறுத்திக்கலாம்.
0: இல்ல சார், இதே போது, இதே ஒரு 4 காய் அடங்குது உள்ள.
1: அப்புறம் நான் போறேன் விட்டுறேன்.
0: டபுள் 4 காய் அத்துட்டு, அப்புறம் எத்துட்டு திரும்பி போட்டு அறுத்துக்கிறது.
1: பரவாயில்ல,
0: நன்றிங்க செல்வம் நிகழ்ச்சியினையும் அடுத்த நன்றிங்க பண்ணைக்கும் இல்லத்திற்கும்
1: ஆலோசனைகள் நிகழ்ச்சியது.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யாருங்க சார்?
2: பெருமாள்பட்டில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
1: ஜெயலட்சுமி அம்மா சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க?
1: நல்லா இருக்கம்மா.
2: நாவல் மரம் வச்சா உஷ்ணம் அதிகமா இருக்கும்ன்றாங்க.
1: அப்படியா?
2: அது உண்மையாங்க சார்?
1: அப்படிலாம் ஒண்ணு இல்லையம்மா, மரம் இருந்தாலே நல்லது, மரம் இருந்தா நிழல்.
2: இல்ல, நாவப்பழம் இருந்தா, நாவம்பழம் இருந்தா உஷ்ணம் அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ஊர்ல அதிகமா நாவல் மரம் நட்டு வச்சிருக்காங்க ரோட்டெல்லாம்.
1: அப்ப உஷ்ணம் ஜாஸ்தியாவா இருக்கு?
2: ஆமா, இங்க வெயிலும் அடிக்கு, நேத்தெல்லாம் காத்து அதிகமா இருந்தது, இன்னைக்கு காத்து கொஞ்சம் குறைவு.
1: இப்ப எங்க ஊர்ல எல்லாம் நாவல் மரமே இல்ல, நாங்க என்ன குழு குழுன்னா இருக்கிறோம். நிழல் தரும் மரம், கனி தரும் மரம் இன்னும் கூடுதலான ஒரு இன்னொரு அனுகூலம் அதுல, அதுவே போறோம், அதுதான் கரெக்ட். இன்னைக்கு எல்லாம் நாவல் பழம் என்ன விலை விக்குது தெரியுங்களா? இங்க கிலோ
2: பொடி நாட்டு இது, நான் வந்து ஒரு இடத்துல வாங்கி பெரிய பழம் வைக்கிறதுல, அதை வாங்கி வச்சிருக்கேன். கண்ணு பெரிய கண்ணாதான் இருக்கு. இது வந்து தனி கண்ணை முன்ன ஃப்ரண்ட்ல வச்சிருக்கேன். சொல்றாங்க உஷ்ணம் அதிகமா இருக்கும், நாங்க அதுதான் கேக்குறீங்க.
1: அப்படியாங்க அப்படின்னு கேட்டுங்க, அவ்வளவுதான். அப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் இருக்காது. நாவல் பழம்லாம் வச்சா நல்லது, நாவல் பழம் மரம் வச்சாலும் நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
2: நன்றிங்க.
1: நன்றிம்மா, நன்றிம்மா. மரம் வைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. இதில் இதில் நாவல் மரம் வைக்க வைக்காதீங்க, அது வந்து சூடு, இது வந்து குழு குழுன் இருக்கும் அப்படின்னு நம்மளே நாமளை வருத்திக்கிட்டு, நம்மளே நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா எப்படி? வேண்டாம். நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: குயில் கோபி.
1: குயில் கோபி, என்ன ஊர்? என்ன ஊர்?
3: தஞ்சாவூர்.
1: சொல்லலாமே, தஞ்சாவூர்காரர் என்ன சொல்ல போறீங்க? சும்மா இது வந்து விவசாய அனுபவம் பேசிட்டு இருக்கோம் நாங்க. எனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள்டெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். விவசாயிகள் அவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தஞ்சாவூர்காரர், நிச்சயமா விவசாயத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
3: விவசாயம், நெல், கரும்பு, பருத்தி, எள்ளு, பயிர் உளுந்து தான்.
1: உங்க ஊர்ல இருக்கா இதெல்லாம்? நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? தஞ்சாவூர்ல எங்க இருக்கீங்க? தஞ்சாவூரே வா.
3: திருத்தன்குடி திட்டை.
1: திரு
3: குரு பரியார சலம்.
1: திருப்பி சொல்லுங்க. திட்டையா? திட்டை
3: தானே.
1: திட்டையில ஒரு மீன் பண்ண விவசாயி சுரேஷ் இருப்பாரு, இருக்காரா? நல்லா இருக்காரா?
3: மங்களபுரம்.
1: எந்த ரோடுன்னு சொல்லுங்க.
3: அதாவது இது
1: வரலாமா?
3: ராமநாதன் ஹாஸ்பிடல் மெடிக்கல் காலேஜ் ரோடு.
1: மெடிக்கல் காலேஜ் ரோடு, ரைட் ரைட், சரி.

0: ரொம்ப சந்தோஷம். குயில் கோபி, அது ஏன் குயில் கோபி?
1: அதாவது நான் குயில் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், குயில் குத்துறது அந்த இதுக்கு மிமிக்ரி எல்லாம் பண்ணுவோம் கொஞ்சம் இதுக்கெல்லாம் பிராடிகள் எல்லாம். அதனால வந்து எஸ்பி பாலசுரம் கட்சியில பண்ணிருக்கேன், இளையர கட்சியில பண்ணிருக்கேன், மலேசியா வசதி இதில் பண்ணிருக்கேன். அப்ப அவங்க எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க குயில் மாதிரி பண்றதுனால.
0: அப்படியா?
1: அதே மாதிரி 2003 இங்க இவங்க கச்சேரி பண்ணப்போ, அதாவது எல்லாரி சிவம் கச்சேரி பண்ணோம், அவங்களும் இது கொடுத்தாங்க விஜய் டிவியில பண்ணும்போது.
0: அப்படியா? உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்ப்பா?
1: எனக்கு கம்மி தாங்க, 45 தாங்க.
0: 45? இப்பயும் அந்த மாதிரி கச்சேரிக்கெல்லாம் போறீங்களா?
1: போயிட்டு இருக்கேன். ஏ ராஜா சிஜே ராம வாக்கில் பாடுவேன், அதே மாதிரி பெஸ்ட் கிளாஸ் இருக்கணும் குரூப் பிளே பண்ணுவேன். ஆனா என்ன இப்ப கொஞ்சம் ஆக்சிடென்ட்ல எனக்கு கை கால் பிராக்சர் ஆயிடுச்சு, அதனால சரியா போறது இல்ல.
0: அப்படியா?
1: ஒரு விபத்தே ஆயிடுச்சு.
0: பத்திரமா இருக்கீங்களா வீட்டில்?
1: இந்த மாதிரி இருக்கிறதுல சார் இப்பெல்லாம் முடியல, கட்சியில் ஜாஸ்தி கிடையாது சார் இப்பெல்லாம். யார் பண்றாங்க?
0: ஆமா, எல்லாரும் செல்போன்ல வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு
1: இருக்காங்க.
0: எல்லாரும் செல்போன்ல வச்சுட்டு அதுலயே பாத்துட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க,
1: அதுலயே போட்டுருக்காங்க. எல்லாமே வந்து ஃபீடிங்ல போட்டுருக்காங்களா? அதனால நமக்கு மதிப்பு எல்லாம் போச்சாங்க. ஓகே சார்,
0: ரொம்ப சந்தோஷம் கோபி ஐயா. திட்டைக்கு போனீங்கன்னா, திட்டைக்கு நீங்க போக மாட்டீங்க, யாராச்சும் போனாங்கன்னா விசாரிச்சுன்னு
1: சொல்லுங்க. அம்மா அப்பா யாரும் இல்ல, அங்க இருந்து போவோம். அவங்கள
0: முடிஞ்சுட்டு
1: இப்போ இப்ப அண்ணா அண்ணன் அண்ணாங்கெல்லாம் யாரும் இல்ல, சித்தப்பிரிய புத்தல் தான் அவங்க போயிட்டாங்க. அண்ணன் போய் அவங்க தான் உள்ளுட்ட பசங்க தான் இருக்காங்க கோயில்ல. கோயில்ல இருந்து இங்க எடுத்துக்கிட்டு கடையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த தேங்காய் பழ கடை,
0: ஆமா,
1: பிரசாத கடையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க நடத்திட்டு இருக்காங்க.
0: சரிங்க சரிங்க, கண்டிப்பா கிராமத்துக்கு பக்கம் எப்பயாச்சும் டைம் கிடைக்கும் போது போயிட்டு வாங்க, நல்லது. போய்தான் ஆகணும். ஆமா ஆமா, தஞ்சாவூர்னாலே கோயில் குளம் சூலமங்கலம் சகோதரிகள் பாட்டு போடுவாங்களே.
1: பாருங்க, அவங்களுக்கு கிராமம் தான்,
0: நீங்கள்
1: வெளியே போன பஸ்ஸில் கல்யாணம் அவங்களுக்கு டைம் தான். அப்படியா? அடுத்த சீக்கிரம் தான்.
0: அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா அவங்க கூட பேசுனது எங்களுக்கு.
1: மகிழ்ச்சி,
0: நன்றி நன்றி. ஆமா, திட்டையினாலே நாங்கள் சுரேஷை நினைவில் வச்சுக்கிப்போம்.
1: 10-20,000 பேர் வருவாங்க.
0: ஆமா,
1: ஒரு டைம் தான் வாங்க. அவங்களுக்கு மதியில ஒரு டைம் வாங்க, வாங்க எப்போ வரைக்கும் சொல்லுங்க, நாங்கள் அவங்களுக்கு வந்து
0: கருங்கல்
1: உள்ள
0: கல்லே கிடையாது கோயில் கட்டினாங்க.
1: மகிழ்ச்சிங்கய்யா, பிரமிப்பா இருக்கு சார்.
0: ஆமா ஆமா,
1: கோயில் போது இளையராஜா வந்திருக்காரு. என்ன சொல்லும் போதுனாக்கா, ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இருந்தார்ல, அவருடைய தங்கச்சி எல்லாம் கூட வந்திருக்காங்க.
0: ஓ, ரொம்ப சந்தோஷம்.
1: வருஷம் சித்ரா போறவங்களுக்கு வந்து எங்க பெரியப்பா வந்து வாகினி சுடியில கலர்ல இருந்தாரு. இங்க இருந்து ஆள் கூட்டிட்டு வந்த பாடகத்துக்கு, வச்சனம் பாடுறதுக்கு.
0: அப்படியா?
1: ஆமா,
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க.
1: கச்சேரியில பண்ணி ரோஜா மனம் கொடுத்தாரு, குண்டு போறதுக்கு. அவர் பண்ணாரு, எல்லா லட்சம் பண்ணிருக்காங்க. அப்புறம் மனோரமா
0: எல்லாரும் வந்திருக்காங்க.

0: ஒரு உலகம் ஒரு உலகம், ஒரு வீடு ஒரு உலகம், நாடகம் நடத்தி அதுல பண்ணி
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட பேசுனது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. கோபி தஞ்சாவூர்காரர், குயில் கோபி அவர் பேர், திட்டைக்காரர் சொந்த ஊர். அது அவரை பற்றி நிறைய கருத்துக்கள், கோயிலை பற்றி நிறைய அழகான கருத்துக்களை சொல்லியிருக்கார். நன்றி. 11:41 ஆயிடுச்சு.
2: நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலை நோக்கி போகலாம். பாடலுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஆண்பாவம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய குரலில், அவருடைய இசையில், வாலியோட வரிகளில் ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
5: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: 11:47 ஆகிட்டு இருக்கிற வேளையில் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள் வந்து போயிட்டுருக்கு, தொடர்ந்து கேட்கலாம்.
1: நிகழ்ச்சியில் இணையும்
2: அடுத்த வணக்கம். நான் சேலம் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்,
2: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
2: மகிழ்ச்சி ஐயா. அந்த தக்காளி இதை வந்து வீட்டு தோட்டத்துல பண்ணணும் அப்படிங்கும் பொழுது காய் விட்டாக சில காய்கறிகள் இருக்கும் இல்லையா ஐயா, அது வந்து செடியிலேயே விட்டு பழுக்க வைக்கிறது அப்படின்ட்டு சில பேர் விடுவாங்க. அதனால இதெல்லாம் நன்மையா? செடியிலேயே இயல்பாகவே பழுத்து அதுக்கு பிறகு பறிக்கிறது பெஸ்டா இருக்குமா, அல்லது காய் விட்டா இருந்து அப்புறமா பழுக்க வைக்கிறது பெஸ்டா இருக்குமா ஐயா?
1: செடியிலே பழுக்க வைக்கலாம். செடியிலே மஞ்சள் திரும்புற வரைக்கும் அதிலே செடியிலே வச்சிருக்கலாம். வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் பறிச்சு நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுவே பழமா பழமா பழுத்துரும்.
2: மஞ்சள் இது வரைக்கும் வச்சுக்கிறது பெஸ்ட்டா?
1: வச்சுக்கலாம், அதிலே வச்சுக்கலாங்க.
2: தக்காளி காய் கூட்டு அது மாதிரி எல்லாம் சில பேர் செய்வாங்க. இப்ப காய் வெட்டா இருக்கும் பொழுது பறிச்சா நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோ அது அதையும் தெரிஞ்சுக்கணும்ட்டுதான் கேட்டேன்.
1: நிச்சயமா நிச்சயமா, காய் வெட்டா
2: இருக்கு. இந்த தக்காளி செடிக்கு தண்ணீர் அப்படிங்கறது விடுறோம் இல்லையா ஐயா, அது வந்து மேல்படி அந்த பழங்கள் மேல தெளிச்சாப்படி விடுறதுல தவறு எதுவும் இல்லை இல்லையா?
1: பழங்கள் மேல தெளிக்கணும்னு அவசியம் இல்லை, கீழே ஈரம் இருந்தாலே போறோம். மண்ணுல ஈரம் இருந்தா போதுமானது. நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சந்திரசேகர் காட்பாடி, அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஐயா
1: ஐயா,
3: நான் மங்கப்பட்டியில இருந்து செல்லுங்க.
1: செல்லதுரை, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் ஐயா.
1: சொல்லுங்க செல்லதுரை, என்ன வேலை?
3: எல்லாம் மண்ணில கொத்தனார் வேலைதாங்க ஐயா. டீ சாப்பிட்டு அப்படியே கேட்டங்க ஐயா.
1: பாத்தீங்களா, ஆடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சு.
3: மனசு வேதனை தாங்க ஐயா.
1: ஏன் ஐயா? ஏங்க ஐயா?
3: இருந்த பொருள் எல்லாம் மண்ணுல போட்டாச்சு.
1: ஓஹோ,
3: விதையெல்லாம்
1: விதைச்சாச்சு. மழை இல்ல,
3: மழை இல்லாம ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: எல்லா இடத்துலயும் அப்படிதான் தம்பி இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு.
3: மூணு
1: ஒரு மழை பெய்யணும்.
3: மஞ்சள் போட்டுருக்கோங்க ஐயா.
1: ஒரு
3: ஏக்கர் சேனக்கிழங்கு, ஒரு 2 ஏக்கர் வெங்காயம், எல்லாம் இருந்ததோ அங்கேயும் எங்கேயும் திரட்டி கிரட்டி ஆட்டு மாட்டை வித்து
1: வித்து
3: எல்லாம் மண்ணுல போட்டாச்சு
1: போட்டாச்சு.
3: தண்ணி பாயவே மாட்டேங்குது. அடிக்கிற காத்துக்கும் அடிக்கிற வெயிலுக்கும் அப்படியே நாளைக்கு இன்னைக்கு 2 பாத்தி பாயறது, நாளைக்கு 1 பாத்தி தான் பாயும். ரொம்ப ரொம்ப
1: மனசு கஷ்டமா இருக்கு இல்ல.
3: இப்படிதான் ஒரு மழை பெஞ்சதுன்னா அப்படியே
1: பளிச்சு.

0: அந்த கருத்தை வரும்போது பார்த்தாங்கயா, சரி இன்னைக்கு அஞ்சாறு உழுவாதா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனசுக்குள்ள.
1: ஆமா,
0: அப்படியே காத்தாவே போயிருதுங்கய்யா.
1: கொடுமை இல்ல,
0: ரொம்ப கஷ்டம் தாங்க, ஆண்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஒரு நாலஞ்சு மேலடுக்கு சுழற்சின்னு அடுத்து அடுத்து அடுத்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுங்கய்யா. மேலடுக்கு சுழற்சி கீழே அடுக்கு சுழற்சின்னு வந்துகிட்டு இருந்தது. இந்த பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆண்டு மழையே இல்லாம இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெரும்பாலான தால குடி தண்ணீர் பிரச்சனையே வந்துருக்கு.
1: குடி தண்ணி பிரச்சனையும் வந்துடும் இதனால, இல்ல
0: வந்துருச்சு.
1: ஆமா ஆமா,
0: நம்ம புளியாஞ்சோலை சைட் எல்லாம் இந்த டைம் எல்லாம் ஆடி மாசம் எல்லாம் ஒரு அளவுக்கு நியாயமா தண்ணி இருந்துட்டே இருக்கும். அங்கேயே எல்லாம் சுரண்டி சுரண்டி தான் ஏதாச்சும் இது பண்றாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. கொல்லிமலை சைடே
1: இதுவும் கடந்து போகும் தம்பி, அவ்வளவுதான்.
0: அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கேங்க, ஏதோ இன்னொரு வாரத்துல மழை வந்துடாதா இன்னொரு வாரம். எல்லாருமே அப்படிதான் மஞ்சளை போட்டு நேரம் எல்லாம் மழை பார்த்துருக்குங்க.
1: ஆமா,
0: யாருமே இன்னும் மழை
1: பெய்யல, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல.
0: ஆமா, எல்லாருக்கும் சின்ன சின்ன விவசாயி பெரிய விவசாயி அத்தனை பேருக்குமே பிரச்சனை
1: தான். மழைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே,
0: பொதுவானது.
1: சின்ன விவசாயிக்கு கொஞ்சம் வேணும், பெரிய விவசாயிக்கு நிறைய வேணும், அவ்வளவுதான். பரப்புல மழை அளவுல இல்லை, அளவு எல்லாருக்கும் ஒன்று தான், பரப்புல நிறையா தேவைப்படும். அவன் பேஞ்சதுன்னா எல்லாருக்கும் பேஞ்சிடும். ஆனால் எல்லா
0: கால சூழ்நிலையே நம்ம தெரியலைங்க, காலம் மாறுற மாதிரி ஒரு பத்தாண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது மழை.
1: ஆமாம்,
0: இப்ப இந்த ஆண்டு பார்த்தா கொஞ்சம் வறட்சியா தான்
1: தெரியுது.
0: ஆமா, ஒரு பத்து ஆண்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு வறட்சி இருந்ததுங்க, ஏகப்பட்ட வறட்சியா இருந்தது. அதையும் ஓரளவுக்கு சமாளிச்சு ஒரு பத்தாண்டு ஓட்டியாச்சு. மத்தவங்களோட ஒப்பிடும் போது நம்ம எவ்வளவோ மனசு தைரியமா தேடிட்டு போற மாதிரி தான் தோணுது.
1: ஆமா, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்களா, அது போல இருக்கு.
0: ஆமாங்கய்யா.
1: கொத்தனார் வேலை எங்க செஞ்சீங்க, வீட்டு வேலையா?
0: மங்கப்பட்டி ஊருக்குள்ளே தாங்க.
1: வீட்டு வேலை தானே?
0: வீட்டு வேலை தாங்க.
1: வீட்டு வேலைக்கெல்லாம் கலவைக்கெல்லாம் எத்தனை எத்தனைக்கு எத்தனை சிமெண்ட் போடுவீங்க?
0: இப்போ கட்டு வேலைன்னா நான் கட்டு வேலைக்கு வந்து ஒரு அஞ்சு தட்டு போட்டு ஒரு தட்டு சிமெண்ட் போடுவேங்கய்யா. அஞ்சு ஆறு கூட போட்டுக்குவோம்.
1: பூச்சின்னா?
0: பூச்சின்னா மூணு போட்டுக்குவோங்கய்யா. மூணு
1: மூணுக்கு ஒன்று
0: போட்டுக்குவோம். ஆமாம், முதல்ல அஞ்சுக்கு ஒன்று போடுவோங்கய்யா மணலாக இருக்கும் போது.
1: ஆமாம்,
0: இப்போல்லாம் எம்சாண்டு பீசாண்டு, அதனால கொஞ்சம் சிமெண்ட் சேர்த்து போட்டுக்கிறதுங்கய்யா.
1: நல்லது. அதனால
0: எல்லாருக்குமே விழுவும் இப்பெல்லாம் யாரும் நீங்க தொடர்ந்து 30 நாள் வேலை செஞ்சா கூட புண்ணாகிறது.
1: நான் கூட உங்களுக்கு இன்னொன்று இதே மாதிரி இன்னொன்று சொல்லுவேன். முடியல, பெட்ரோல் உங்களுக்கு போய் பெட்ரோல் போட்டோம்னா அந்த பெட்ரோல் வாசனை அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு வாசனை நுகர்வதற்கு உரிய வாசனையாக இருக்கும். இப்போல்லாம் பாருங்கள், அந்த வாசனையை வரமாட்டேங்குது. நுகர்ந்தா கூட அந்த நல்ல வாசனையாக இருக்க மாட்டேங்குது.
0: இருக்க மாட்டேங்குது.
1: அது மாதிரி எல்லாமே மாறிப்போச்சு.
0: எல்லாமே காலத்துக்கு தகுந்த மாதிரி தரமும் குறைஞ்சிருச்சிங்க, வேலையோட தரமும் குறைஞ்சிருச்சு, எல்லாத்தோட தரமும் குறைஞ்சி,
1: பொருளோட தரமும் குறைஞ்சி போச்சு.
0: அன்னைக்குங்கய்யா கொஞ்சமா செஞ்சாங்க நல்ல தரமா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப செய்யறாங்க, தரம் குறைஞ்சி
1: போச்சு. ஆமா,
0: சின்னதுக்கும் பெருசுக்கும் உள்ள வித்தியாசம்.
1: ஆமா, இதுவும் கடந்து போகும்.
0: ஆமாங்கய்யா,
1: மறுபடியும் சந்திப்போம்.
0: நன்றிங்கய்யா.
1: நன்றி செல்லதுரை. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் என்ன கொடுக்க போறார் தம்பி?
2: ஜல்லிக்கட்டு திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் வந்தாச்சு. இத்தோட வந்து நானும் விடைபெறுகிறேன். ஆனால் 1 மணிக்கு மீண்டும் உங்களை திரைக்காலம் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள் வழங்கிய பி சரவணன் அவர்களை வந்து நம்ம நன்றியோட தெரிவிச்சுக்கலாம். நன்றி சார்.
1: நன்றி, வணக்கம். சஞ்சய்க்கு நன்றி.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மனோ இருவரோட குரலில், கங்கை அமரனோட வரிகளில், இளையராஜாவோட இசையில ஜல்லிக்கட்டு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் பகல் 12 மணி. இனி தொடர்வது
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில். இன்று பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம் PM E-Bus சேவா ஸ்கீம்.
2: பசுமையின் நடுவே பரவச மின்சார பேருந்தில் ஒரு பயணம். பார்ப்பவையெல்லாம் மனதை மயக்கும் இயற்கை. ஆம், பசுமையின் நடுவே பரவச மின்சார பேருந்தில் ஒரு பயணம். பார்ப்பவையெல்லாம் மனதை மயக்கும் இயற்கை. இயற்கையின் ஒரு அங்கமாக, நவீன வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மின்சார பேருந்துகள் உள்ளன.

0: புகை வெளியிடும் வாகனங்களுக்கு மாற்றாக இயற்கையை பாதுகாக்கும் ஒரு முயற்சியாக இவை பார்க்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளின் பயன்பாடு காற்று மாசை குறைத்து இயற்கை சூழலை பாதுகாப்பதன் மூலம் இயற்கையின் சமநிலையை மேம்படுத்துகிறது. புகையில்லாத மின்சார பேருந்துகள் அமைதியான பயணத்தை வழங்குகின்றன. இவை நகரங்களின் இறைச்சலை குறைத்து இயற்கையின் அமைதியை விரும்பும் மக்களுக்கு பயனளிக்கின்றன. மின்சார பேருந்துகள் மூலம் ஏற்படும் காற்றின் மாசின் குறைவு நகரங்களை மேலும் பசுமையாக்கி மரங்கள் மற்றும் பூக்களின் வாசம் அதிகரிக்க உதவுகிறது. மரம் பேசும் மௌனம், ஆறு பாடும் ராகம் என்ற கவிதை வரிகளைப் போலவே மின்சார பேருந்தின் அமைதியான ஓசை நவீன இயற்கையின் ஒரு பகுதியாக மாறுகிறது. இது இயற்கை வளத்தையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் பாலமாக அமைகிறது. பிஎம் இ பஸ் சேவா திட்டம், அதாவது பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம், 2023 ஆகஸ்ட் 16 அறிமுகப்படுத்தப்பட்டது. பொது தனியார் கூட்டு முயற்சி மாதிரியில் 10,000 மின் பஸ்கள் மூலமாக நகர பேருந்து இயக்கத்தை அதிகரிப்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு ₹57,613 crore செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ₹20,000 crore மத்திய அரசு வழங்கும். இந்த திட்டம் 10 பேருந்து இயக்கங்களை கொண்டு வந்து பசுமை சூழலை உருவாக்கும் ஒரு மாபெரும் முயற்சியாகும். இந்த திட்டம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 300,000 மற்றும் அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகரங்களை உள்ளடக்கும். இதில் யூனியன் பிரதேசங்கள், வடகிழக்கு பிராந்தியம் மற்றும் மலைப்பகுதி மாநிலங்களின் அனைத்து தலைநகரங்களும் அடங்கும். இந்த திட்டத்தின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்ட பேருந்து சேவையில்லாத நகரங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்த திட்டம் நகர பேருந்து இயக்கத்தில் சுமார் 10,000 பேருந்துகளை இயக்குவதன் மூலம் ₹45,000 to ₹55,000 நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த திட்டம் மின் இயக்கத்தை ஊக்குவிக்கும் மற்றும் மீட்டருக்கு பின்னால் உள்ள மின் உள்கட்டமைப்பிற்கு முழு ஆதரவையும் வழங்கும். பசுமை நகர்ப்புற இயக்க முயற்சிகளின் கீழ் நகரங்கள் சார்ஜிங் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்கும் ஆதரவு அளிக்கப்படும். பேருந்து முன்னுரிமை உள்கட்டமைப்பிற்கான ஆதரவு அதிநவீன ஆற்றல் திறன் கொண்ட மின்சார பேருந்துகளின் பெருக்கத்தை விரைவுபடுத்துவது மட்டுமல்லாமல் மின் இயக்கத்துறையில் புதுமைகளை வளர்ப்பதோடு மின்சார வாகனங்களுக்கான நெகிழ்ச்சியான விநியோக சங்கிலியையும் உருவாக்கும். இந்த திட்டம் மின் பேருந்துகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு அளவிலான சிக்கனத்தையும் கொண்டு வரும். மின்சார இயக்கத்தை ஏற்றுக்கொள்வது சத்தம் மற்றும் காற்று மாசுபாட்டை குறைத்து கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும். பேருந்து சார்ந்த பொது போக்குவரத்தின் அதிகரித்த பங்கின் காரணமாக மாதிரி மாற்றம் பசுமை இல்ல வாயு குறைப்பிற்கு வழிவகுக்கும். இந்த திட்டத்திற்கு ஸ்டாண்டர்ட், மிடி மற்றும் மினி என 3 பிரிவுகளில் கிலோமீட்டர் அடிப்படையில் மத்திய அரசு நிதி வழங்கி வருகிறது. இந்த திட்டம் அடுத்த 10 அல்லது 2037 மார்ச் 1 வரை பயன்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

12:05 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜி ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். இந்த அழகான மதிய வேளையில உங்க கூட இணைந்ததுல எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. நமக்கு சின்ன வயசுல எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம எப்போ பெரிய ஆளாவோம், எப்போ வண்டி ஓட்டுவோம், எப்போ கார் ஓட்டுவோம், எப்போ ஸ்கூலுக்கு போவோம், எப்போ காலேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வச்சுட்டு இருப்போம்ல. ஆனா இந்த ஒவ்வொரு வயசையும் தாண்டி வரும்போது சே நம்ம சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற யோசனை எல்லாருக்குமே வரும்ல. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியில கடந்த காலத்திற்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா எந்த வயசுக்கு போவீங்க, அதை பத்தி தான் நீங்க சொல்ல போறீங்க. நான் 5 வயசுக்கே போயிடுவேன், மலையில கப்பல்லாம் விடுவேன் அப்படின்னு சொல்ல போறீங்களா, இல்ல காலேஜோட உங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்த தருணத்தை சொல்ல போறீங்களா, இது என்னெல்லாம் சொல்ல போறீங்க அப்படின்ட்டு பார்க்க போறேன். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நீங்க கடந்த காலத்திற்கெல்லாம் போக போறீங்களா, எந்த வயசுக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் தான் 2986003 அல்லது 2952055454. நீங்கள் எந்த காலத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஆகா திரைப்படத்திலேருந்து தேவாவோட இசையில் வாசனோட வரிகளில் ஹரிஹரனோட குரல் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 12 மணி ஆகி 11 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு கடந்த காலத்துக்கு நீங்கள் போகணும்னு நினச்சா எந்த வயசுக்கு போவீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க நிகழ்ச்சியில். இன்னைக்கு முதல் நேயர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஜெயலட்சுமி
0: அம்மா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க?
0: நல்லா இருக்கேன். நான் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கடந்த
0: காலத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சா எந்த வயசுக்கு போவீங்க? ஏன் அந்த வயசுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: பேபியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார்.
0: என்ன இருக்கணும்? குழந்தையாவே இருந்தணும்னு ஆசைப்படுறீங்க?
1: ஆமா.
0: ஏன் ஆசைப்படுறீங்க?
1: எல்லாம் கொஞ்சுவாங்க.
0: அடடடடா, எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம். நமக்கு தேவை என்ன? டயத்துக்கு சாப்பாடு வந்துடும், நம்மள அப்படி பாத்துப்பாங்க இல்ல?
1: ஆமா சார்.
0: ஓகேம்மா, நன்றிம்மா. நல்ல விஷயமா சொன்னீங்க, நன்றி.
1: நன்றி
0: நன்றி. முதல் நேரே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையா இருக்கும்போது நம்ம எந்த கவலையுமே பட மாட்டோம், எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட கடந்த காலத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த வயசுக்கு போவீங்க? அதை பற்றி தான் இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதர் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். நீங்களும் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டியங்கள் தான் 298-6-00-38 அல்லது 295-2-5205-54. ஹாய் ஸ்நேகிதர் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சித்துக்குமாரோட இசையில் விக்னேஷ் ராமகிருஷ்ணாவோட வரிகளில் ஆனந்த் அரவிந்த கிருஷ்ணன் அவர்களோட குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமத்துள்ளே.

0: 81.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ கேக்கலையா?
2: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் பன்னிரெண்டு மணி 17 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் கடந்த காலத்துக்கு போகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா எந்த காலத்துக்கு போவீங்க, எந்த வயசுக்கு போவீங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம்
3: நமக்கான
2: முடிவுகளை நம்மளே எடுக்கிறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறது
3: இல்ல இல்ல இல்ல இல்ல அந்த இடத்துக்கு நாம போக விரும்பல. அதுல இன்னொரு ஒரு சந்தோஷமான இனிமையான ஒரு அந்த பருவம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் பண்ணி கொடுப்பாங்க.
2: ஓ, டீனேஜ்ல கல்யாணம், திருமணம் நடக்கும்.
3: அந்த திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது புதிய உறவுகள், நம்மளுக்கு
2: சொந்தங்கள், புதிய சொந்தம் இருக்கும்,
3: சொந்த பந்தம் இப்ப வந்து நம்மளுக்கு நம்மள எல்லாம் கொண்டாடுவாங்க.
2: பொறுப்புகள் அதிகமா ஆயிடும் இல்ல,
3: அதிகமாகவும் அதே சமயம் நம்மள வந்து கொண்டாடுவாங்க. கணவன் வந்து புது ஒரு என்னமோ சொல்றப்ப புது துணிக்கு இருக்கிற ஒரு இது மாதிரி
2: சொல்றீங்க.
3: மாமனார் மாமியார் நம்மள கொண்டாடுவாங்க, நம்ம எது செஞ்சாலும் அதை பாராட்டுவாங்க. எங்க அது ரொம்ப சந்தோஷமா, அதுவும் இந்த நான் கல்யாணம் பண்ணி வந்தது பெரிய குடும்பம், 10 பேர். அது
2: அந்த காலத்துக்கு போயிட்டீங்க,
3: நெருக்கடியான காலம் வேற, சாப்பாடு கிடைக்காது, அதுல கிடைக்கும் பொழுது அதுல ஒரு சந்தோஷம், பங்கு பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் குடுப்பாங்க மாமியாரு. அதெல்லாம் ரொம்ப அது இப்ப கிடைக்க மாட்டேங்குது,
2: கிடைக்க மாட்டேங்குது. ஓகேமா, நன்றிமா, சூப்பரா சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம்
4: வணக்கம் சார், நான் வந்து 50 இருந்து தேவராஜ் பேசுறேன்.
2: சார் தேவராஜன் சார், இது பெண்களுக்கான ஷோவே, நீங்க அப்புறம் பேசலாம். ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் வணக்கம். யார் இங்க இருந்து?
5: வணக்கம், ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
5: ரொம்ப நல்லா இருக்கேன்.
2: ஓகே, உங்களுடைய கடந்த காலத்துக்கு சொல்லணும்னா நீங்க எங்க போவீங்க, எந்த வயசுக்கு போவீங்க?
5: அது டீனேஜ், அதாவது 6th to 9th வரைக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும்.
2: சூப்பர்மா, சூப்பர்.
5: அது எதை பத்தியுமே யோசிக்காம, எதை பத்தியும் கவலையப்படாம, இப்பெல்லாம் ரொம்ப படிக்கணும் அப்படின்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல.
2: ஆமா, அப்ப எந்த ஒரு கவலைகளும் இல்லாம இருக்கும்ல.
5: ஒரு கமிட்மெண்ட் கிடையாது, கிளாஸ்க்கு போகணும், பிள்ளைங்கிட்ட எல்லாம் நல்லா ஜாலியா பேசணும், அப்புறம் லஞ்ச் பிரேக்னா சாப்பிடணும், அப்புறம் திருப்பி அப்புறமா வெளியே இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கி சாப்பிடணும். அப்பெல்லாம் நோயும் அவ்வளவு கிடையாது. ஆமா, நல்லா இருக்கும். வெளியே விக்கிறது, அந்த காய் கொடுக்காப்ளி அப்படிங்கலாம் விக்கிறது, இப்ப இங்க காசுலயே விக்கிறாங்க. நான் வந்துட்டு கிராமம், அங்கெல்லாம் வச்சிருப்பாங்க, கூறு வச்சு வச்சிருப்பாங்க,
2: நாவல் பழம் வச்சிருப்பாங்க, கொடுக்காப்பள்ளி வச்சிருப்பாங்க,
5: நாவல் பழம், இலந்த பழம் எல்லாம் இருக்கும். அது தோட்டத்துக்கே போய் பறிச்சிடலாம்.
2: சூப்பர்.
5: நவாப்பழம், ஆமா, நவாப்பழம் எல்லாம் மரத்துல ஏறி பிள்ளைங்க 2 பேர் ஏறுவா, கீழே 2 பேர்

0: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் வணக்கம். ராஜேஸ்வரி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்க்கா, நீங்க நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும்.
1: தோழிகள் வந்து, ஏகப்பட்ட தோழிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 11 மணி போல ஊரணி கடைக்கு போவோம். துணிமணியில எடுத்துக்கிட்டு போனா அந்த ஊரணிக்குள்ள உள்ள விழுந்தோம்னா எப்படியும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கே வருவோம்.
0: இந்த குளத்தை குளிச்சுட்டு தண்ணி கரையில இருந்து வெள்ளை போற அளவுக்கு குளிச்சுட்டு வந்துருப்பீங்கல்ல?
1: தண்ணிக்குள்ளேயே கிடப்பான்.
0: சூப்பர்மா.
1: முங்கு நீச்சல், அந்த உள்ள கிணறு எல்லாம் இருக்கும். அந்த பெரிய ஊரணி பெருகிருச்சுன்னா நிறைஞ்சு போயிருக்கும். நல்ல நீச்சல் அடிப்போம், எல்லா நீச்சலுமே கத்துக்கிட்டான்.
0: சூப்பர். 12 வயசுக்கு இப்ப போயிட்டீங்க நீங்க இப்போ?
1: ஆமா, அந்த கிணத்துக்குள்ள இறங்குவோம் பாருங்க. தண்ணிக்குள்ளயே இறங்கி அந்த கிணறு உள்ள இருக்கும், அந்த கிணத்துக்குள்ள இறங்கி உள்ள நுழைஞ்சு பாருங்க.
0: நிறைய சாகசங்கள்லாம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, ஏகப்பட்ட சாகசங்கள். அப்படியே அப்படியே மல்லாண்டு அப்படியே போறது, அப்படியே தண்ணிக்குள்ளயே கிடக்குறது.
0: சூப்பர்மா, சூப்பர்மா. இப்ப நினைச்சாலும் உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல?
1: சூரிய ஒளி கண்ணில பட்டு பட்டு தெரியும். அந்த தியான நிலையில மல்லாண்டு படுத்து அந்த நீச்சல் அடிக்கிறதுப்ப சூரிய ஒளி வந்து முக்குளிப்பா பறந்துகிட்டு அங்கிட்டு ஓடும். தண்ணி பாம்பு தலையை எப்படி நிமித்திக்கிட்டே
0: உங்களுடைய கடந்த காலத்துக்கு நீங்க செல்லணும்னா எந்த வயசுக்கு செல்வீங்க?
2: கல்லூரி நாட்கள் தான்.
0: அப்படி போடுங்க, சொல்லுங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றீங்க?
2: இல்ல, என்ஜாய் பண்ணது ஒரு பக்கம், அந்த படிப்புல அந்த போட்டி எல்லாம் இருக்கும்.
0: ஓ, சூப்பர்மா, பரவாயில்ல.
2: அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும். நம்ம முன்னாடி நல்லா நிறைய மார்க் வாங்கணும்
2: வேண்டியது நோக்கி நகர்வோம்.
0: ஓகே,
2: அதே சமயத்துல நம்ம வந்து என்ஜாய் பண்ற நேரத்துல என்ஜாய் பண்ணி,
0: அதான் என்ஜாய் பண்ற நேரத்துல என்ஜாய் பண்ணிட்டு படிக்க வேண்டிய இடத்துல கரெக்டா படிச்சிருவோம் இல்ல?
2: கண்டிப்பா.
0: ஆமா, நம்ம நம்ம நண்பர்கள் அதிகமா மார்க் எடுத்துட்டா நம்மளும் அதிகமா மார்க் எடுங்கிற ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஓகேமா, நன்றிமா, சூப்பர்மா,
2: நன்றி,
0: நன்றி. பள்ளி பருவங்கள், கல்லூரி பருவங்கள், விளையாட்டு பருவங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க நேயர்கள். இதே மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா நீங்கள் அழைக்க வேண்டியங்கள் தான் 2986003 அல்லது 2952005554. ஹாய் ஸ்நேகித் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக ஓமை கடவுளை திரைப்படத்தில் வந்து அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: 1455 பர் கால் கரே.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: பன்னிரெண்டு மணி 31 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த். இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கடந்த காலத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா எந்த காலத்துக்கு போவீங்க, எந்த வயசுக்கு போவீங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம்
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: நலமா
3: இருக்கேன். நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்காங்க சார்.
3: சொல்லுங்க, நீங்க எந்த வயசுக்கு போவீங்க, கடந்த காலத்துக்கு போகணும்னா?

0: நீங்க எந்த வயசுக்கு போவீங்க, கடந்த காலத்துக்கு போகணும்னா?
1: அந்த 12 வயசுக்குள்ள வயசுல தான் சார் அப்படி ஒரு என்ஜாய்மென்ட்.
0: இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க 12 வயசு தான் சொன்னாங்க, 12 வயசுல நான் போய் வந்து ஊருணிக்கு போவேன்னு சொன்னாங்க.
1: ஒரு ஒரு ஒண்ணுமே தெரியாத வயசு, அதுக்கு மேல தான் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய. அது வரைக்கும் ஃப்ரீ பேட் தான் நம்ம,
0: அது வரைக்கும் சுதந்திர பறவை அப்படியே பறந்து விடுதுங்க சார்.
1: அதுக்கப்புறம் தான் அது பாட்டி வீட்டுக்கு தான் ஞாபகம் வரும் சார். பாட்டிக்கு 15 பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க. கைனாமலைக்கும் கொல்லிமலைக்கும் நடுவுல பாட்டி ஊரு. அப்போ அங்க வந்து பம்பு செட்டு, மாங்காய் மரம், தென்னை மரம், தோப்பு, கொய்யா மரம், நெல்லிக்காய், அங்க இல்லாத சின்ன ஒரு தொட்டி இருக்கும், அதுல இருந்து வலிஞ்சு வாக்கியா போய் வரப்பு போய் அந்த காட்டுக்கெல்லாம் போகும். அந்த மேல இருந்து கொட்டுற தொட்டில இருந்து தண்ணி வரும் பாருங்க, ஷவர் மாதிரி, அந்த குட்டாளம் அருவி மாதிரி, அதுல அப்படியே குளிச்சு மணிக்கணக்கா
0: வாழ்க்கையை ரசிச்சு வாழ்ந்துருக்கீங்கல்ல சின்ன வயசுல.
1: நிஜம் சார், அந்த மாங்காய் மரத்துல மாங்காய் ஏறி பறிச்சு, அது மரம் எல்லாம் கீழாவிலே இருக்கும். கொய்யா மரம், பாட்டி சொல்லுவாங்க அந்த உப்பும் மண்ணெண்ணெய் மட்டும்தான் இந்த மண்ணுல விளையாது, எல்லாமே விளைய வச்சிருவாங்க அவங்க, எதுவுமே போய் வெளியில வாங்க மாட்டாங்க,
0: எல்லாமே அங்கேயே கிடைச்சிரும்.
1: ஆமா, அந்த காட்டுலயே எல்லாம் பயிர் பண்ணி வச்சிருப்பாங்க. பருப்பு வேக போட்டுட்டு போய் ஒரு காய பிச்சுட்டு வந்து ஒரு பொரியல் சாம்பார் எதாவது ஒண்ணு பண்ணிருப்பாங்க, வாங்க மாட்டாங்க.
0: அந்த மாங்காய் இளநீர் தண்ணி பம்பு சட்டை எல்லாமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ
1: நொங்கு நொங்கு புளிய மரம், அந்த ஒரு மாசம் லீவும் நாங்க என்ஜாய் பண்ண மாதிரி எந்த பிள்ளைங்களுமே
0: என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க அந்த வயசுக்கு இப்ப போகணும்னு ஆசைப்படுறீங்க.
1: அந்த ஆமா, அந்த மாம்பழம் எல்லாம் பழுத்து அப்படியே ரூம்ல போட்டு வச்சிருப்பாங்க, அந்த ரூம்
0: பண்ணாலே சொல்றீங்க,
1: சேலத்து மாம்பழம் மாதிரி, மல்கோவா மாம்பழம் அப்புறம் அதுல
0: தினம்
1: முக்கணி இருக்கும்
0: மாப்பழா வாழை.
1: நோம்பி போடுவாங்க, மாரியம்மன் பண்டிகை நோம்பின்னு சொல்லுவாங்க. அந்த நோம்பி போடும்போது இலையில முக்கணியும் இல்லாம சாப்பாடு கிடையாது, அதுல பலகாரம், அத்தனை பலகாரம், அதெல்லாம் இன்னைக்கு அவ்வளவு வேலை எப்படி செஞ்சாங்க, நம்மளால செய்ய
0: முடியல. கண்டிப்பா
1: அந்த அந்த டேஸ்ட், அந்த அன்பு, அந்த பாசம், அதற்காக இங்கிட்டு இருக்கிறோம் சார். இப்ப நம்ம பேர பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கூட அந்த ஒரு இது நேச்சுரலா.
0: ஆமா, இதெல்லாம் நமக்கு சொன்னாதான் தெரியும்ல, இவ்வளவு நாங்க இருந்தோம் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். நன்றிமா, நன்றிமா,
1: சூப்பருங்க சார், நன்றி. காலத்து கூட்டி போயிட்டீங்க, நன்றி,
0: நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜாமா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க எந்த பருவத்துக்கு போக ஆசைப்படுறீங்க, எந்த வயசுக்கு போ?
2: சின்ன வயசு தான் சார்.
0: சின்ன வயசு?
2: ஆமா, சின்ன வயசுல இந்த அவரசி இருக்கு பாத்தீங்களா?
0: புரியல, ஜவரிசியா?
2: ஆனாலும்
0: போய் காசு கொடுத்து
2: வாங்கிடுவாங்க, போய் ஓட்டி நின்று வாங்கிட்டு போயிட்டு தள்ளிட்டே போய்
0: தள்ளிட்டு
2: போயிட்டு ஓட்ட கத்துக்கவே இல்ல.
0: ஆனா சைக்கிள் எடுத்துட்டு நீங்க வாடகைக்கு எடுத்துட்டு கிளம்பிடுவீங்க?
2: ஆமா, எடுத்துட்டு சுத்தி சுத்தி வரேன். எனக்கு யாரும் வந்து புடிச்சு கத்து கொடுத்துக்க ஆள் கிடையாது.
0: ஆள் கிடையாது.
2: அது வந்து கஷ்டமா இருக்கும், ஏன்னா பசங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு சைக்கிள் ஓட்டுவாங்க. இப்ப கூட நினைச்சு அந்த ஞாபகம் தான் சார் வரும்.
0: இப்ப சைக்கிள் ஓட்டுறதுக்கு போயிட்டீங்க.
2: ஆமாங்க சார், நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். சாரி, இது ஒரு பெண்களுக்கான ஷோ. நன்றி சார், நன்றி, நன்றி. சைக்கிள் ஓட்டின கதை, அந்த மாங்காய் பறிச்ச கதை, இளநீ கதை, பம்பு செட்ல குளிச்ச கதைன்னு அந்த அவங்க சின்ன சின்ன வயசுக்கே போயிடுறாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், வணக்கம். நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க, நல்லா இருக்கீங்களா நீங்க?
4: நல்லா இருக்கேன் சார்.
0: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
4: நான் கேட்டுதான் சார்.
0: சொல்லுங்க நீங்க.
4: ஒரு 5வது 6வது படி கூட என்ன பண்ணி, எங்க ஃப்ரெண்டும் நானும் எங்க வீட்டுல எங்க அப்பா காசு கொடுப்பாங்க, அரையத்து போய் என்ன பண்ணுவோம், அழகாக்கா அந்த ஸ்கூல் எது இல்லை இல்லைக்கும் அந்த கொடுதளி பழம், அந்த
0: நாவல் பழம் எல்லாம்

0: சாப்பிடுவீங்க?
1: இதெல்லாம் விற்கும், வாங்கி சாப்பிடுவோம் சார்.
0: ஆ சரி,
1: வாங்கிட்டு என்ன பண்ணா, ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா, நம்ம ஸ்கூலை விட்டுட்டு நாங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு மாங்கத்தோப்புக்குது.
0: சரி,
1: மாங்கத்தோப்பு என்ன பண்ணா மாங்காது சார், அதை கொஞ்சம் பறிக்கலாமான்னு ஆசை வந்து எனக்கு. என்ன பண்ணா, என் ஃப்ரெண்டு அவளை கீழே பறிச்சு வச்சுட்டேன்.
0: சரி,
1: அவளை குனிய வச்சு நான் மேல ஏறிட்டேன்
0: சார். அப்படியா, அப்படி பண்ணீங்களா?
1: கொஞ்ச நேரம் வந்தாக்கா அங்க அவரு இல்ல தோப்புல
0: தோப்புல இல்ல, மறுபடியும்
1: நன்றிமா.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க?
2: இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மெல்போர்னில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அணுசக்தி துறை ஒத்துழைப்பில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்க இது வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும்

வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஆஸ்திரேலியா தலைமைச் செயல் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை, நிதி சேவைகள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இதனை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நலனுக்காக ஏபிவிபி தொடர்ந்து பணியாற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஏபிவிபியின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கு முதலிடம் அளித்து ஏபிவிபி பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தெலங்கானாவில் நடைபெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 8000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறினார். இப்போட்டிகள் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அசாமில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் இதன் மூலம் களையப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். பஞ்சாபில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு மொஹிந்தர் பகத் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் தோட்டக்கலை பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். இதற்காக அரசு மானியம் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறினார். இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மொஹிந்தர் பகத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக புனேயில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கிடையே 11 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தில்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தில்லி அரசு கூறியுள்ளது. இதேபோல் குஜராத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. உத்தரகண்டிலும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு உத்தரகண்ட் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கேரளத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ஹிங்கோலி மாவட்டத்தில் அதிகாலை 1.5 மணியளவில் இது உணரப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 4.6 ஆக

பதிவானது. இதனை தொடர்ந்து 2 மணி தொடங்கி 3 மணி வரை 4 நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்டூர் மற்றும் பர்பானி மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போபியா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர் பிடிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உமாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பரூலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக 8150 பேர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 52000 பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காக்ஸ் பசார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் இருந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற புள்ளிக் கணக்கில் இங்கிலாந்தின் ஆர்ச்சி ப்ரோம்லியை வென்றார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் இலாரி பிஸ்டோலா ரொமேனியாவின் ஜூலியா சஃபினா போப்பா இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உட்பட 54 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. நேற்று இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 1 போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோலி.
1: பன்னிரெண்டு மணி 50 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நான் உங்களோட ஆர்ஜியான தான் பேசிட்டு இருக்கேன். ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசணும். ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி என்ன பேசணும் அப்படின்னா, கடந்து வந்த காலங்களுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் எந்த வயசுக்கு போவீங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தோம். நேர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சின்ன குழந்தையாக ஆகணும் சார், நான் வந்து என்னோட டீனேஜ் பருவத்துக்கு போகணும், என்னோட 12 வயசுக்கு போகணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்துக்கு போகணும், சைக்கிள் ஓட்டின காலத்துக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்களோட நினைவுகளெல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
0: நல்லா தூங்கிடுவீங்களா படம் பார்க்கும்போது? இப்போ வந்து நல்லா அந்த படம் வந்து தூங்கிடுவேன் சார்.
1: நன்றிம்மா. அவங்க சொல்லும் போதே அவ்வளவு புன்னகையோட சொல்றாங்க. நான் முதல்ல ஆளா போவேன் சார், ஆனா முதல் ஆளா போயிட்டு முதல் ஆளாவே தூங்கிடுவேன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சுன்னா சொல்றாங்க பாருங்க. ஓகே, ஆல் ரைட், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேட்ட கடந்த காலத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா எந்த வயசுக்கு போவீங்க அப்படின்னு சொன்னப்போ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஏமா, எல்லாருக்குமே தெரியும் கடந்து வந்த காலங்களை நம்ம திரும்பி போக முடியாது அப்படின்ட்டு. ஆனால் அதை பற்றி அப்போ இருந்ததை பற்றி இப்போ சந்தோஷப்படாமல் இப்போ இருக்கக்கூடிய தருணங்களை வாழ்க்கையை கொண்டாடுங்க. சின்ன சின்ன விஷயங்களை ரசிங்க. இப்போ சந்தோஷமாக இருந்ததுன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இப்போ சந்தோஷமாக இருந்ததை நினச்சி சந்தோஷப்படுவோம் இல்லை. வாழ்க்கையில் கொண்டாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றணும்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஸோ மன அழுத்தத்தை குறைச்சி சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. நிகழ்ச்சியோட நிறைவுப்பாடலாக உங்களுக்காக வினை தாண்டி வருவாய திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாட்டு வந்துட்டுருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் ஆச்சு. மீண்டும் 2 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதானே நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். நிகழ்ச்சியில் உங்களுடன் பயணம் செய்ய போகிறது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். மதிய வேளையில் வந்து நல்லா சாப்பிட்டு இதமான பாடல்கள் கேட்கும் பொழுது வந்து ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வந்து நமக்கு இருக்கும். அது வந்து இனிமையான பாடலாக இருக்கலாம், இல்லை ஒரு துள்ளலாக

பாடலாகவும் இருக்கலாம். அந்த மாதிரியான பாடல்கள் 60 மற்றும் 70களுடைய பாடல்கள் வந்து நம்ம இங்கே வந்து உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறோம். தயாராக இருங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பகலில் ஒரு இரவு திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜாவுடைய இசையில் வந்துகிட்டு இருக்கு. கேட்டிணைந்தீர்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செம்மதூள்.

0: என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsules ஓட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
1: நீராதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ஏக் பிரகார் சே பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: 1:11 ஆகிட்டிருக்கக்கூடிய வேளையில் திரைகானம் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. 60 மற்றும் 70களுடைய பாடல்கள் வந்து நம்ம வரிசையாக வந்து உங்களுக்காக வாசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த வரிசையில் நம்ம இதுவரைக்கும் கேட்ட பாடல் வந்து காதலிக்க கற்றுக்கொடுங்கள் பாடல், தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இருவரோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வந்து ஒரு அற்புதமான பாடல் வந்து நம்ம கேட்டு முடித்து வந்தாச்சு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில், வாலிவரிகளில் SM சுப்பையா நாயுடு அவர்களின் இசையில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்தர்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற

0: சமதுளு.
1: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

1:21 நிமிடமாகிட்டிருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சியில் 60-70களுடைய பாடல்கள் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி கேட்ட பாடல் சுவரில்லா சித்திரங்கள் திரைப்படத்திலிருந்து. மலேசியா வாசுதேவன் அவர்கள் மற்றும் எஸ் ஜானகி இருவரோட குரலில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், கங்கை அமரன் அவர்களுடைய இசையில் ஒரு பாடல் நம்ம வந்து கேட்டு முடித்து வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியின் பாடல் பிரியா திரைப்படத்திலிருந்து, கேஜே யேசுதாஸ் குரலில், வாலி வரிகளில், இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

1:30 ஆகிட்டிருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. 60-70களுடைய பாடல்கள் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நீரும் நெருப்பும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில், வாலியோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் ஒரு பாடல் நம்ம வந்து கேட்டு வந்தாச்சு. கடவுள் வாழ்த்து பாடும்ன்ற பாடலை நம்ம கேட்டு வந்தோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இருவரோட குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய வரிகளில் ஒரு அற்புதமான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு நீந்திரங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: இது கதை இல்ல, நிஜம்.
2: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குற அழுதுட்டே இருக்கு?
3: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
4: நல்ல வேலை காப்பாத்திட்டாங்க.

இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

1:41 ஆயிட்டுருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. 60-70களுடைய பாடல்கள் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இதுவரைக்கும் நம்ம கேட்டது வந்து ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து டிஎம் சௌந்தரராஜன் அண்ட் பி சுஷிலா இருவரோட குரலில், கண்ணதாசன் அவர்களோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில் ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து நாள் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் வந்து நாள் ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்தால் இந்த பாடல் கேட்டு இன்னும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க.

ராகங்கள் நிறைந்த இந்த திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்து வரவேற்கும் பாடல் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவர்களோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில் வந்துகிட்டு இருக்கு. கேட்டிணைந்தீர்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4.

1:51 ஆகிட்டு இருக்கு. திரைஹானம் நிகழ்ச்சியில் 60-70களோடைய பாடல்கள் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இரு நிலவுகள் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டு முடித்து வந்தாச்சு. அன்பு அன்புள்ள கண்ணனோ அந்த பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இருவரோட குரலில் ராஜன் நாகேந்திரா அவர்களோட இசையில் வந்து நம்ம கேட்டு முடித்து வந்தாச்சு.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில், கங்கை அமரன் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

1:56 ஆகிட்டிருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளவு நேரம் 60-70களுடைய இனிமையான பாடல்கள் வந்து நீங்கள் கேட்டு நீங்களும் அந்த காலத்துக்கே போயிருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ஒரு மன நிறைவோடு இன்னைக்கு நிகழ்ச்சிகளிலிருந்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே

0: Само дуле.
1: ஏய் ஆஃப்டர்நூன் மூவி போலாமா? ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி பிடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
2: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
2: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
2: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
2: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
2: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
2: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
2: உணவு,
1: அமைதிக்கு
2: இசை,
1: கோபம் வந்தா
2: மெடிடேஷன்,
1: சோகமானா
2: புத்தகம்.
1: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
2: போலாம். ரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: பாத்து பாத்து பாத்து, பத்திரமா கூட்டிட்டு போங்க.
5: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
4: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
5: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
4: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
5: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
4: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
6: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

2:16 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். இந்த இதமான மதிய வேளையை இன்னும் இனிமையாக்க இதமா இசையாய் அழகழகான பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களுக்கு அம்மன் கோவில் கிழக்கே திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் கங்கை முருகனோட வரிகளில் கேஜே யேசுதாஸ் அவர்களோட குரலில் ஒரு அழகான பாட்டு கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக உங்களுக்காக கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் வைரமுத்தோட வரிகளில் ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டுருக்கு. கேட்டிணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: 92.4 இங்க எல்லாமே தோணி.
1: ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக. மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோடு வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் எஸ் ஜானகியும் மற்றும் இணைந்து பாடியிருக்காங்க. தேவேந்திரனோட இசையில் வந்துகிட்டே இருக்க கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் உற்பத்தி ஆலையை அமைக்க விக்ரம் சோலார் நிறுவனத்துடன் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை உடனடியாக வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் 87 அடியாக உயர்ந்துள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃப்ரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 291 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இலங்கை அணி சற்று முன்வரை 9 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 33 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி மூன்று நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜி ஆனந்த் அன்பு வணக்கங்கள். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியெலாம் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பான கருத்தரைகள் முறைகள் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் தான் 298600038 அல்லது 298520554. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமே.
1: ஓகே டாக்டர். உலக மக்கள் தொகை மக்கள் தினத்தை முன்னிட்டு குடும்ப கட்டுப்பாட்டோட முக்கியத்துவம் என்ன டாக்டர்?
2: சரி, குடும்ப கட்டுப்பாடோட முக்கியம் வந்து நம்ம இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு. அதில் முக்கியமாக குடும்பங்கள் வந்து நம்ம மெயினாக லோ அண்ட் மிடில் இன்கம் பாப்புலேஷன் தான் மெயின். ஸோ அவங்க வந்து அவங்க பிளான் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ணி அதே சமயம் ஒரு சந்தோஷமான குடும்ப அமைப்பையும் கொண்டு வர முடியும்.
1: ஓகே டாக்டர். குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது வெறும் மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு மட்டும்தானா, இல்லை வந்து இதில் தாய் சேய் நலனுக்கும் இதில் அதிக பங்கு இருக்கா?
2: கண்டிப்பாக தாய் சேய் நலனுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா தாய் வந்து 100 உயிரை சுமந்து அந்த 9-10 மாத காலம் வந்து அவங்க நியூட்ரிஷன், அவங்களுடைய ரத்தம், அனைத்து போஷாக்கும் குழந்தையை நோக்கி தான் போகும். ஸோ ப்ளஸ் குழந்தை பிறப்பும் போதும் அவங்களுக்கு ரத்த இழப்பு ஏற்படும். அந்த இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குறைந்தது 6 மாதம் முதல் 1 வருடம் வரை அவங்க தாய்ப்பால் கொடுக்குற டைத்தில் அவங்க இன்னும் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபுல் ரிக்கவரி, கர்ப்பம் மற்றும் பிரசவம் மற்றும் பால் கொடுக்கும் அந்த லாக்டேஷன் பீரியடில் அவங்க ரிக்கவரி ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 1 or 2 இயர்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம்.
1: ஓகே டாக்டர். குடும்ப கட்டுப்பாடு குறித்து இந்த தலைமுறையிலலாம் எவ்வளோ விழிப்புணர்வு இருக்குது?
2: இன்றைய தலைமுறையில் வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பொருளாதார நிலை, நாளுக்கு நாள் உலகம் இந்த போர் சுற்றிய ஒரு சமயத்தில் இருக்கும்போது ஒரு குழந்தை போதும், அந்த ஒரு குழந்தை கூட யோசித்து திருமணமான 1-2 ஆண்டுகள் கழித்து தான் அந்த குழந்தைய பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 2வது குழந்தை பெற்றுக்கிற நினைக்கிற தம்பதியினர் மிக மிக குறைவு. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் ரொம்ப விழிப்புணர்வோடு பிளான் பண்ணணும்னு நினைக்கிற அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து புரிதல் இல்லாமல் அன்பிளான்டு ப்ரெக்னன்சி, தேவையில்லாத ஒரு கர்ப்பத்தில் மாட்டிட்டு அதை எப்படி கலைக்கலாம்னு சிந்திக்கிற இன்னொரு குரூப்பும் இருக்காங்க.
1: ஓகே டாக்டர். நேரோட இணைப்பில் இருக்கார், பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம். யார் இங்கேருந்து? மருத்துவர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம் சார்.
3: சாமிநாதன் பேசுறோமா. இப்போதைக்கு வந்து கருத்தெறிப்பு மையங்கள் தான் அதிகமாயிட்டு இருக்கு. தவிர நாங்கள் பார்க்குறப்ப சின்ன வயசுல 70-80 இப்போ எங்க நான் பெருப்பு எடுத்துட்டு 71 அப்பா ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன். ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு, நான் தான் கடுக்குட்டி. நான் பிறந்த உடனே வந்து அவரு ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டாரு அப்பா ஃபாதர் மட்டும். இந்த சூழ்நிலையில வந்து குழந்தை பிறக்கிறது பெரிய அறுபொருளா இருக்குது. கருத்தரிப்பு மையங்கள் தான் அதிகமாயிட்டு இருக்குதே தவிர கருவூட்டல் மையம் இந்த அளவுக்கு கருத்தரிக்குன்னு தேவையில்லாத அளவுக்கு ஒரே ஒரு பிள்ளையை மட்டும் பெற்றுக்கிறாங்க செல்லத்துக்கு, அவ்வளவுதான். நாம் இருவர், நமக்கு இருவர் இருந்து, நாம் இருவர், நமக்கு ஒருவர், இப்ப நமக்கு ஒருவர் எதிர்க்கின்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இது பக்கத்து ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டு ஆந்திராவில் வந்து 3 பிள்ளைகளை பெற்றாங்க. நிதி உதவியில இருந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரத்துல சில வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கு சூழ்நிலை ஒரு ஒரு ஸ்டேட்லயும். இது எந்த அளவுக்குமா இப்போதைக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு தேவை இந்தியாவுக்கு? ஏன்னா ஒரு நேரத்துல போயிட்டுனாக்க அங்க நின்றுடும்ன்றாங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டிலயுமே இப்போ சீனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட், ஜப்பான்ல வயதானவங்க அதிகம். அதே போல சீனாவிலையும் குறையும் மக்கள் தொகை, இந்தியாவிலையும் குறையும்ன்றாங்க.
2: நீங்க சொல்றது சரியா?
3: அதாவது நாடுகள்ல வந்து குழந்தைகளை பெற்றுக்கிட்டு அவங்க வந்து எவ்வளவு அளவுக்கு சலுகைகளை தராங்க.
2: அது ஏன்னா இப்போ வந்து நம்ம ரொம்ப மெட்டீரியல் வேர்ல்டு, ஒரு வாழ்க்கை வாழும்போதே என்ன நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்குதுன்றதை நோக்கி போயிட்டுருக்கோம். அது பொருளாதார ரீதியான சிந்தனைகள் நிறைய வந்து இன்றைய இளைஞர்களுக்கு நடுவில் வர்றதுனால

0: திருமணம் ஆகிறதே ரொம்ப தள்ளி போடுறாங்க, குழந்தை பிறப்பையும் தள்ளி போடுறாங்க. ஏன்னா குழந்தைன்றது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இன்றைய குழந்தைகளும் அவங்கள பெற்றவங்கக்கிட்டேருந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. ஸோ குழந்தை ஒரு பொருளாதார சுமைன்னு ஆகும்போது யோசித்து பெக்கிற டயத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த கரெக்டான வயது, ஒரு 21 முதல் 26 வயது கரெக்டான வயதுன்னு அந்த வயதை இழக்கும்போது குழந்தையின்மை பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் இன்றைக்கி வந்து அதே சமயத்தில் நிறைய பேருக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆலோசனை தேவைப்படுது. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஒரு 15-20% தான் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தை பெற்றுக்க கஷ்டப்படுறவங்க மெஜாரிட்டி 80-85% வந்து அவங்க ஆரோக்கியத்தை பேணி காத்து உரிய நேரத்தில் திருமணம் செய்கிறவங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ் கண்டிப்பாக விழிப்புணர்வு அவசியம், அதை கொடுக்கக்கூடிய மையங்களும் அவசியம்.
1: ஓகே, நிகழ்ச்சியில் இணைக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து?
2: ராஜலட்சுமி, டாக்டர் பேசலாமா சார்?
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க.
2: வணக்கம். எனக்கு வேடி குழந்தை ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தது 4 மாசம் ஆகுது அந்த அம்மாவுக்கு, அந்த பொண்ணு பொம்பளைக்கு. ஆனா வெயிட் அதிகம் இல்ல, அவங்கள பார்த்தா கரெக்டா தான் இருக்கிறாங்க, வயிறு மட்டும் கொஞ்சம் ஆகுது அப்படியே அது கரையில. நாங்க வந்து சொல்லுவோம் தூரம் குளிச்சாதான் சரியா போவோம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கோசரமோ அதுக்கோசரமோ எக்ஸசைஸ் அதுக்குன்னு இருக்குது, அது செய்யறதுக்கு தான் நான் போறேன் அப்படிங்கிறாங்க. அது செய்யலாமா? அது மாதிரி இருக்குதா?
0: ஏமா, சிசேரியன் ஆப்ரேஷன் மூலியமா குழந்தை பிறக்கும்போது நம்ம நாட்டில் வந்து நம்ம நிறைய ஓய்வு கொடுத்துடுறோம். அதே மாதிரி மொத்த கர்ப்ப காலத்துலேயும் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் 6-8 கிலோ வெயிட் ஏறுறதில்ல, 10-20 கிலோ வெயிட் போட்டுடுறாங்க. ஸோ அந்த வெயிட் எல்லாம் தொப்பை சுற்றி உள்ள இடத்துல தான் போய் சேரும். அண்ட் பிரசவம் ஆன பிறகு அவங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு மேலே சிசேரியன் ஆப்ரேஷன் ஆனால் கூட ஓய்வு அவசியம் இல்லை. அதே மாதிரி அளவுக்கு அதிகமான உணவு வந்து பால் கொடுக்கும் பருவத்தில் கொடுக்கப்படுது, அப்போ இன்னும் வெயிட் ஏறிடுறாங்க. பால் கொடுக்குற சமயத்தில் சத்தாக பால் வரணும்னு அவ்வளோ உணவு தேவையில்லை. ஸோ அதிகப்படியான கேலரிஸ் அவங்க உடம்புக்குள்ளே சேரும்போது தொப்பை தான் பெண்களுக்கு இயற்கையாக வெயிட் போடும்போது வரக்கூடிய விஷயம். அது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க டெலிவரி ஆன 24 மணி நேரத்துலேயே ஃபிசியோதெரப்பின்னு சொல்லி உடற்பயிற்சிகள் ஆரம்பித்து வயிற்றுப்பகுதியை சத்துப்படுத்துகிற மாதிரி அப்டாமினல் எக்ஸசைஸ் செய்யும்போது கண்டிப்பாக பெண் அதுக்கு தினமும் 1.5 முதல் 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் டெலிவரி ஆன 6 வாரத்தில் ஃபிட்னஸ்க்கு, அவங்க முதல்ல என்ன வெயிட் கர்ப்பமாகறதுக்கு முன்னாடி இருந்தாங்களோ அந்த வெயிட்டுக்கு போயிடலாம், உடல்நிலையும் பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கு நிறைய முயற்சியும் குடும்பத்தோட ஒரு சப்போர்ட்டும் தேவை.
1: கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் வந்து அவங்களை செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர், வணக்கம், ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். மருத்துவர் இருக்காங்க, பேசலாம்.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க
3: மேடம். மேடம் வணக்கம். மேடம் சாப்பிட்டா மேடம்?
0: எஸ் சார், தேங்க் யூ.
3: வெல்கம் வெல்கம் வெல்கம் வெல்கம் மேடம். இப்போ ஏஜ் அட்டன் ஆகுறாங்களா லேடிஸ்?
0: ஆமா சார்.
3: அவங்க வந்து சிக்கன் சாப்பிடலாமா?
0: ஓகே சார்.
3: சொல்லுங்க
0: சார்.
3: இப்போ வந்து ஏஜ் அட்டன் ஆகுது வந்து 13-14 வயசுல அட்டன் ஆயிடுறாங்க. ரெண்டாவது வந்து இப்ப வரக்கூடிய கோழிகள் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி இது பண்றாங்க உங்களுக்கு. ரெண்டாவது வந்து இந்த சிக்கன் 65 வந்து நம்ம பெட்ரோலியத்துறையில இருந்து கடைசி எண்ணெய் வருதுங்களா, அத மிக்சிங் பண்ணி கொடுக்கறாங்க. இது எப்படி மேடம்? நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன் மேடம்.
1: நன்றி சார். நன்றி நன்றி
0: சார். நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே அழகாக பதிலையும் சொல்லிட்டீங்க சார். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைய காலகட்டத்தில் உணவு வந்து பராமரிப்பு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு 10-11 வயது முதல் ஒரு குறிப்பிட்ட வெயிட் வந்துடுச்சுனாலே உடம்பு அவங்களுக்கு அந்த ஹார்மோன் சத்துனால சீக்கிரமே முதல் பீரியட்ஸ் வந்துடும். அதுதான் வயசுக்கு வருதுன்னு சொல்கிறோம் மெனார்க்குன்ட்டு. ப்ளஸ் அவங்களுடைய உணவு கவனிப்பு மிக அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது பர்டிகுலர்லி ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட்டு, ப்ரிசர்வேட்டிவ் உள்ள ஃபுட்டை நிறைய கொடுக்கும்போது அது அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக நல்லதில்லை. அளவுக்கு அதிகமான பருமன், நீர்க்கட்டிகள் அந்த மாதிரி பிரச்சனையில் கொண்டு போய் விடுது. எந்த உணவாக இருந்தாலும் வீட்டில் செய்யப்பட்டு கவனத்தோடு செய்யப்பட்டு அளவோடு கொடுக்கும்போது அது கண்டிப்பாக ஆரோக்கியம். அளவுக்கு அதிகமானால் அது நஞ்சு தான்.
1: ஓகே, உணவு முறைங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க இல்லை?
0: கண்டிப்பாக.
1: ஓகே ஓகே. நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேயர், வணக்கம், ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம்.
1: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். மருத்துவர் இருக்காங்க, பேசலாம்.
0: சொல்லுங்க சார்.
1: வணக்கம். ஆ, பேசுங்க, மருத்துவர் இருக்காங்க.
4: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சார்.
4: சார், என்னுடைய மகளுக்கு 42 வயசு.

0: சரிங்க சார்.
1: பட் வந்து எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க, அது ஹீமோகுளோபி கம்மியாக இருக்கு. கன்சீவத்துக்கு ஹீமோகுளோபி இம்பார்ட்டண்டா?
0: கண்டிப்பா. அவங்க இன்னும் வந்து கர்ப்பமாகலைங்களா? அவங்க 42 வயது ஆகியும் இன்னும் தாய்மை இது அடையவில்லைங்களா?
1: தாய்மை ஆகல. பட் ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஹீமோகுளோபி கம்மி இருக்கு சொல்றப்பா.
0: சரிங்க சார்.
1: இப்போ ஆக்சுவலி எவ்வளவு இருக்கணும் அவங்களுக்கு ஹீமோகுளோபி லேடி இருக்கு அவங்களுக்கு?
0: கரெக்டான ஹீமோகுளோபின் ரத்த அணுக்கள்னு பாத்தீங்கன்னா 12 கிராம் இருக்கணும் சார் ஹீமோகுளோபின். பட் 42 வயது பெண்மணின்னு ஆச்சுன்னா அந்த 42 வயது தான் சார் மெயின் ப்ராப்ளம். ஏன்னா வந்து பெஸ்ட் ஃபர்டிலிட்டி கேர்ள்ஸ்க்கு எப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைம் வந்து 21 முதல் 30 வயது தான் அவங்களுக்கு உரிய நேரம் தாய்மை அடைய. சரிங்களா? 42 வயதுல
1: பெஸ்ட் ஹீமோகுளோபி இம்ப்ரூவ் ஆவதுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம்? அவங்க என்ன சொல்ற டேப்லெட்டோ நீ வேற எதுல சாப்பிட்டுக்கோன்றாங்களா?
0: கண்டிப்பா. நீங்க வந்து கலர்ட், இப்ப நீங்க கலர்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட்ஸ், இப்ப உங்களுக்கு சக்கரவியாதி அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா பேரிச்சம்பழம் கொடுக்கலாம், ஆப்பிள் கொடுக்கலாம், மாதுளை கொடுக்கலாம். காய்கறிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீரை வகையை சார்ந்தவங்க எல்லாம் வந்து அயன் ரிச்சு, ஸோ இரும்பு சத்து அதிகமாக உள்ள உணவு.
1: மாதுளை பழமும் சாப்பிடலாம்ல?
0: சாப்பிடலாம் சார்.
1: இல்ல அதான் சொல்லுது, இந்த மாதிரி டேப்லெட் வேண்டாம், நீங்க வந்து வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ்ல ஏதாவது போங்க அப்படின்னு இருக்காங்களா?
0: கண்டிப்பா சார். நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்னா நீங்க ஈரல் நிறைய
1: சாப்பிடலாம்ல? டேட்
0: கண்டிப்பா டெய்லி ஒரு 2-3 டேட்ஸ் மாதிரி கொடுங்க, உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிடும்.
1: ஓகே ஓகே ஓகே.
2: நன்றி சார். நன்றி. கரெக்டாக நீங்கள் இப்போ சொன்னீங்க ஒரு கருத்தெழுத்தலுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது இருக்குன்னு, எந்த வயது கருத்தெழுத்தலுக்கு ஏற்ற வயது டாக்டர்?
0: ஸோ இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறது வந்து இன்றைய காலகட்டத்தில் 12-13 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் எக்ஸு வந்து அப்போலேருந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ பெஸ்ட் டைம் இஸ் 21-22லேருந்து 29-30 இயர்ஸ்க்குள்ளே தான் உங்களுடைய ஆப்டிமம் ஃபர்டிலிட்டி வரும்.
2: ஓகே.
0: 30 இயர்ஸ் ஆனாலே அவங்களுக்கு ஆல்ரெடி ஏஜ் அட்டன் பண்ணி 18 இயர்ஸ் ஆகிடுது இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டே வரும்.
2: ஓகே டாக்டர். இதுக்கு இந்த வயதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் பாதிப்புகள் என்னென்னலாம் இருக்கும் டாக்டர்?
0: அதாவது ஏஜ் ஆன பிறகு,
2: ஏஜுக்கு முன்னாடியே பிறந்தா, இப்போ இந்த ஏஜுங்கிறது ஒரு சரியான வயது, இதுக்கு முன்னாடியே வரதுனால நம்ம என்னென்னலாம் அனுபவிப்போம் டாக்டர்?
0: சரி, நீங்கள் கரெக்டான ஏஜில் ப்ரெக்னென்ட் ஆகும்போது கண்டிப்பாக அது ஆரோக்கியமாக கர்ப்பமாக தான் இருக்கும். குறைபாடுகள் கம்மி, அபார்ஷன் ரேட்ஸ் கம்மி. இன்றைக்கி நாங்கள் பார்க்குற மிகப்பெரிய பிரச்சனை வந்து ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறவங்க தான் வர்றாங்க கர்ப்பமாகறதுக்கு. 30-35 இயர்ஸ் தாண்டும் போது தான் திருமணமும் குழந்தைன்னு வர்றாங்க. 40-45 சர்வசாதாரணமாக வர்றாங்க. பட் அந்த ஏஜில் உங்களுக்கு ஆல்ரெடி பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம், ஹார்ட் பலவீனம், கொலஸ்ட்ரால் லெவலால் ஹார்ட் பலவீனம் இதெல்லாம் வருது. அந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகளும் வளர்ச்சி நல்லா இல்லாமல் குறைபாடுகளோட, முக்கியமாக அம்மாவுக்கு என்ன வியாதி இருக்கோ கர்ப்பத்தில் இருக்கும்போதே அந்த குழந்தை அதுக்கு ப்ரோக்ராம் ஆயிடுது. நாளைக்கு பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு உடல் பருமன்லேருந்து எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும்.
2: ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் நீங்க கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம், வணக்கம்.
3: திருப்பத்தூர் மாவட்டம் புகழேந்து,
0: வணக்கம் சார்.
2: உடல் பருமன் அதிகரிக்குமா டாக்டர்? ஏன் அதிகரிக்குது
0: சார்? அதை நம்ம இப்பதானே சொன்னோம். மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலத்துல கர்ப்பகால பராமரிப்பு வந்து பெண்களுக்கு மிக சிறப்பா கிடைக்குது. கணவர் வீட்லயும் கிடைக்குது, அதுக்கப்புறம் அவங்க பிரசவத்துக்கு போகும்போது தாய் வீட்லேயும் கிடைக்குது. ஸோ எல்லாமே டபுள் டோஸ் ஆகிடுது. ஸோ இப்போ நாங்கள் மெயினாக வந்து அறிவுறுத்துறதே 6-8 கிலோ வெயிட் போட்டால் போதும். அவங்க ஏற்கனவே ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க, 80-90 கிலோக்கு மேலே இருக்காங்கன்னா நீ 4-5 கிலோ போட்டாலே போதுமா? ஏன்னா குழந்தை பிறக்க போகிற குழந்தை வந்து 2.5-3 கிலோ இருந்தாலே அது ஆரோக்கியமான குழந்தை தான். ஸோ வெயிட் கெயின் அண்ட் ப்ரெக்னென்சி வந்து எந்த காலகட்டத்தில் வெயிட் போடணும், எந்த காலகட்டத்தில் போடக்கூடாதுன்னு கணக்கு இருக்குது. ஏன்னா மெயினாக 4வது மாதத்துலேருந்து 7வது 8வது மாதம் தான் குழந்தை வளரும், அந்த டைமில் தான் அவங்க ஃபோக்கஸ்டாக வெயிட் கெயின் ஆகணும்.
2: ஓகே டாக்டர். அபார்ஷன் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பண்ணிக்கிறாங்க, இதுவே வந்து ஒரு கருத்தடை தடை பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன டாக்டர் சொல்கிறீங்க?
0: அதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு பக்கம் கருத்தடை சாதனத்தோட விழிப்புணர்வு இருக்குதுன்னா இன்னொரு பக்கம் வந்து கருத்தடை சாதனத்தோட விழிப்புணர்வே இல்லாமல் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் அந்த கியூரியாசிட்டி ஆஃப் செக்ஸு அண்ட் புரிதல் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க வந்து தான் கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றத புரிதல் இல்லாமல் கான்ட்ரசெப்ஷன் இல்லாமல் பண்ணும்போது அன்பிளான்ட் ப்ரெக்னென்சி, அதே மாதிரி கணவன் மனைவி ஒரே இடத்துல தங்குறதில்ல, அவருங்க ஒரு ஊர் இவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க, அப்போ

0: வந்து கருத்தடை சாதனம் அவங்க என்றைக்கோ ஒரு நாள் தான் உடலூர் இருப்பாங்க. அந்த தினம் அதை உபயோகிக்கணும், பாதுகாத்துக்கணுன்ற யோசனை அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா அன்பிளான்ட் அன்வான்ட் ப்ரெக்னன்சியில் மாட்டிக்கிறாங்க. அப்போது அந்த வேண்டாத குழந்தைக்கு வேண்டி அபார்ஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அண்ட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த அபார்ஷன் லா வந்து ரொம்ப ஃபேவரபிள். அவங்க ஐடியலி ஸ்பீக்கிங் 12 வாரத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அதை வந்து கிளீனாக டேப்லெட்ஸ் மூலியமாகவே அவங்க பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக மெடிக்கல் அபார்ஷன் சர்வீசஸ் அவைலபிள்.
1: பட்
0: இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன யோசிக்கணும்னா, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஒரு உயிரை உருவாக்கணும், அதுக்கப்புறம் அந்த உயிரை வந்து நாமளே கலைக்கணும். அதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும்போது நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட என்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, எங்களுக்கு கணவன் மனைவியாக அல்லது என்னுடைய பாதுகாப்புக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணால் அது சிறப்பானதுன்னு கலந்தா ஆலோசிச்சுட்டு அந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர். காப்பர்டினா என்ன டாக்டர்? அது அதனால ஏற்படும் பக்க விளைவுகள் எதுவும் இருக்கா?
0: சி, காப்பர்டின்றது காப்பர் ரிலீஸிங் ஒரு டிவைஸ், டி ஷேப் டிவைஸை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே வைப்போம். இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வைப்போம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு பெண் டெலிவரி ஆகி டெலிவரி ஆன 6வது வாரம் கர்ப்பப்பை நல்லா சுருங்கிடும். ஸோ கர்ப்பப்பை சுருங்கி அந்த பழைய நிலைக்கு வரும்போது காப்பர்டியை கரெக்டாக பொருத்திட்டோம்னா லாங் டேர்ம் கான்ட்ரசெப்ஷன், சி, இப்போ அவங்க அடுத்த 3 வருடம் அல்லது 5 வருடம் எனக்கு இன்னொரு குழந்தை வேண்டான்னு நினைக்கும்போது அதை கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபிட் அண்ட் ஃபர்கெட்டுன்னு சொல்லுவோம். அவங்க 5 வருஷம் நிம்மதியாக இருக்கலாம். அண்ட் அந்த டிவைஸை ஒரு செக்கப்ஸ்ன்னு சொல்லுவோம், அட்லீஸ்ட் ஒரு 3-4 செக்கப் மருத்துவர் அது கரெக்டாக பொசிஷனில் தான் இருக்கா, மாறாமல் இருக்கா, விழாமல் இருக்கான்னு செக் பண்ணோன்னா அந்த பேஷண்ட்டுக்கு அது ஒரு பர்ஃபெக்ட் டிவைஸாக செட்டின் ஆகும். பக்க விளைவுகள்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் 100 பேருக்கு போட்டோன்னா 3-4 பேருக்கு வந்து ஹெவி ப்ளீடிங் அல்லது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடுப்பு வலி, அடிவயிறு வலி அல்லது டிஸ்சார்ஜ், வைட் டிஸ்சார்ஜ்ன்னு சொல்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து மோஸ்ட் ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து மருந்து கொடுத்து கரெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ நம்ம நாட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லாங் டேர்ம் கான்ட்ரசெப்ஷன்னு பார்த்திங்கன்னா அது காப்பர்டி தான்.
1: ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: மூன்று மணி 21 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பாதுகாப்பான கருத்தரைகள் முறை குறித்து மகப்பேறு மருத்துவர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்களோட தான் இணைஞ்சிருக்கோம். நேரோட்ட லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டி இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: ஐயா மருத்துவர் இருக்காங்க,
4: சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா.
3: வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: டாக்டர் வணக்கம்.
2: பேசுங்க பேசுங்க, லைன்ல இருக்காங்க, கூட தான் இருக்காங்க.
3: கண்டிப்பா. எனக்கு வந்து ரெண்டு கேள்விகள் இருக்கு டாக்டர். நான் வேலூர்ல இருந்து சந்திரசேகர் பேசுறேன். முதல் கேள்வி வந்து டாக்டர், இந்த ஆண்களுக்கு வாசக்டமி அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் செஞ்சவங்க டேப்லெட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃப்ரீக்வெண்டா எடுத்துக்கணும், ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் அப்படிங்கிறாங்க. சோ அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கலன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காதா? அது என்னுடைய முதல் கேள்வி. ஏன் அந்த வாசக்டமிக்கு அப்புறமா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்காது, ஒன்னும். ரெண்டாவது வந்து இந்த காப்பர் டீ பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, இல்ல 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அது மாதிரி இருக்கு. சோ இந்த காப்பர் டீ வந்து மாத்தணும் அப்படிங்கும் பொழுது அது மாத்தல அப்படின்னா, அது 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகளுக்கு மாத்தணும் அப்படிங்கறதே மறந்துட்டாங்கன்னா என்ன மாதிரியான பக்க விளைவுகள் வரும், அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: சரி, ஃபஸ்ட்டு காப்பர் டீயை பற்றி ஏற்கனவே நம்ம பேசினாலும் அதனால் அதோட தொடர்பாகவே வச்சுப்போம்மா. ஸோ காப்பர் டீ நாம் பொருத்தும் போதே அந்த காப்பர் டீ வந்து எவ்வளவு காப்பர் கண்டென்ட் இருக்கோ அதை வச்சு அது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள்னு இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை செக்அப் பண்ணவோ இல்லை அதை பார்த்துக்கவோ மறந்துட்டீங்கன்னா

0: என்ன நடக்கக்கூடும்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் கண்டென்ட் ஃபுல்லும் தீர்ந்த பிறகு அது இஃபெக்டிவாக ஒரு கருத்தடை சாதனமாக அது வேலை செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது வந்து அது ஒரு நகரக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்மளை அறியாமல் அது கீழே விழுந்துருச்சுன்னா அது சரியான பாதுகாப்பு கொடுக்காது. ஸோ காப்பர்டியோடைய கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்பிள் திங், உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு கைனகாலஜிஸ்ட்டை நம்ம போய் பார்க்கும்போது கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பேப்ஸ்மியரோட காப்பர்டி செக்அப் பண்ணுறது அதிக அவசியமான ஒன்று. மற்றபடி அது வந்து ரொம்ப ஒரு உயிருக்காபத்தான நிலையில் தள்ளுன்னு சொல்ல முடியாது. கவனக்குறைவாக நம்ம இருக்கிறது சரியான விஷயம் அல்ல. இன்னொன்று, நீங்கள் வாசக்டமியை பற்றி கேட்டிருக்கீங்க. வாசக்டமின்றது வந்து ஆண்களுக்கு விரைக்கட்டையிலேருந்து வாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டியூப் மாதிரி வரும். அதன் மூலியமாக தான் விந்தும் உயிரணுக்களும் வெளியேற்றப்படும். அந்த வாசுன்ற டியூபை நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதை வாசக்டமின்னு சொல்லுவோம். ஸோ அதன் மூலியமாக விரைக்குட்டையிலேருந்து வரக்கூடிய ஸ்பேர்ம்ஸ் உயிரணுக்கள் வந்து விந்து தண்ணியில் வெளியில் வராது. விந்து தண்ணியில் ஸ்பேர்ம்ஸ் இல்லாமல் தான் விந்து வெளியேறும். அதுதான் அந்த ஆப்ரேஷனோட பர்பஸ். நார்மலாக ஸ்பேர்ம் ப்ரொடக்ஷனை ஃபுல்லும் கட் டவுன் பண்ணணும்னா 3 மாத காலம் ஆகும். ஸோ நீங்கள் இன்றைக்கி சே ஜூலை 1ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடுத்த 3 மாதம் ஆகும் அந்த விந்தில் ஸ்பேர்ம்ஸ் இல்லாமல் வரத்துக்கு. ஸோ உடலுறவுன்னு ஒன்று நடந்ததுன்னா அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 1 வரைக்கும் நீங்கள் உடலுறவுன்னு ஒன்று மீண்டும் இருந்தீங்கன்னா ஸ்பேர்ம்ஸ் இருக்கும். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியும் ஸ்பேர்ம்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால் கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 3 மாதத்துக்கு வந்து கருத்தடை மாத்திரைகள் பெண்ணுக்கு கொடுக்கப்படும். ஸோ தட் கருமுட்டை ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு செமன் டெஸ்ட் பண்ணோன்னா ஸ்பேர்ம்ஸ் ஃபுல்லும் வெளியில் வரலன்றதை உறுதி பண்ணிவிட்டு வாசக்டமி ஒரு சிம்பிள் ஆப்ரேஷன், டே கேர் ஆப்ரேஷன், ஆண்களுக்கு உடலுக்கு வெளியே பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். ஸோ இதன் மூலியமாக ஆண்களுக்கு எந்த ஒரு ஆண்மை குறைவோ அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. விந்து தண்ணியில் ஸ்பேர்ம்ஸ் வெளியேறாது. தட் இஸ் த ஒன்லி கான்செப்ட் ஆஃப் த ஆப்ரேஷன்.
1: கண்டிப்பாக இந்த தகவல் வந்து அவரை போய் சேர்ந்து நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்,
2: வணக்கம் சார். நான் குமார் பேசுறேன்.
0: வணக்கம் சார்.
2: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர், இப்போ காப்பர்ட்டி பற்றி பேசிட்டு இருந்தீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. ஆமாம் மேடம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் எடுத்துக்கிறாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிறாங்க, அதை வந்து செய்யலாமா செய்யக்கூடாது அந்த மாதிரி.
0: கண்டிப்பாக கருத்தடை மாத்திரைன்றது வந்து அதுவும் சார், ஏதாவது குடும்ப கட்டுப்பாடில் நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெத்தட், ஒரு டைப் தான் கருத்தடை மாத்திரை. கருத்தடை மாத்திரைன்றது ஒரு அற்புதமான ஒரு சாதனம் பெண்களுக்கு. எப்படின்னு சொன்னீங்கன்னா, சில பெண்களுக்கு வந்து மாததூரம் அப்போ பயங்கரமாக வயிற்று வலி வரும், அல்லது ஹெவி ப்ளீடிங் ஆகும், இல்லை வேறு சில ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கு கர்ப்பப்பையை சுற்றி இருக்கும். ஸோ சில கருத்தடை மாத்திரைகள், நீர்க்கட்டிகள் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அந்த கருத்தடை மாத்திரையில் இருக்கிற அந்த மருந்தே ரெண்டு வேலையும் பார்க்கும். அவங்களுடைய அந்த பிரச்சனையும் தீர்க்கும், ப்ளஸ் கருத்தடையாகவும் செயல்படும். கருமுட்டையை ரிலீஸ் பண்ணாமல் அது கரெக்டான செயல்படும். பட் ஒரே ஒரு இது என்னென்னா, கருத்தடை மாத்திரையில் ஞாபக சக்தி வேணும். அது 1 மாதத்துக்கு 21 நாட்கள் போடணும். அவங்க கரெக்டாக ஞாபகம் வச்சு அந்த 21 நாட்களுக்கு போடணும். பர்டிகுலராக இப்போ ஆண்கள் வந்து அவங்க ஆணுறையை யூஸ் பண்ண விரும்பலை, அல்லது குடும்ப கட்டுப்பாடு மெத்தடே பெண் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்கன்னா இதில் நிறைய சீக்ரசி இருக்குது. இது ஆணுக்கு தெரியாமே அவங்க விழுங்கிட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த சீக்ரசி கிடைக்கும். ஸோ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா 12-13 வயசுலேருந்து பெண்கள் உடலுறவில் ஈடுபடும் போது அவங்க கருத்தடை மாத்திரை கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதை ஒரு சீக்ரசி சார்ந்த ஒரு சாதனமாக.
1: கண்டிப்பாக இந்த தகவல் வந்து அவரை போய் சேர்ந்திருக்கும். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்,
3: வணக்கம். மேடம்
1: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
3: மேடம் ராய்பட்டியிலேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சார்.
3: ஸோ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மக்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல.
0: நன்றி.
1: நன்றி.
3: நாட்டினோட பொருளாதாரம், விவசாயம், உற்பத்தி, உணவு எல்லாமே பேஸ் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான். ஸோ அது நம்ம வந்து இப்போ நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா முன்ஜாக்கிரதையா பொண்ணோட நிறுத்திட்டு பண்ணிடுறாங்க. இப்போ ஆம்பளைக்கு நீங்க வாசக்டமி சொன்னீங்க, லேடிஸ்க்கு டியூபக்டமி பண்றாங்க, அது இதோட கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றாங்க. ஒண்ணு. செகண்ட் க்வெஸ்சன், இது மாதிரி எல்எஸ்சிஎஸ் பண்ணிட்டு ஆபரேஷன் பண்ணவங்களும் நம்ம பேப்பர்ல பாக்குறோம் மறுபடியும் கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்றாங்க. அது மாதிரி வாய்ப்பு தான்.
0: நல்ல கேள்வி சார்.
1: நன்றி.
0: ஆண்களுக்கு வாசக்டமி பண்ணுற மாதிரி பெண்களுக்கு பண்ணுற ஆப்ரேஷன் டியூபெக்டமி. டியூபெக்டமி அப்படின்னா எப்படி கருமுட்டை வந்து டியூப் வழியாக தான் அந்த இடத்துல தான் கரு உருவாகும். ஸோ கருமுட்டை டியூபுக்குள்ளே போகாமல் ஆண் உணவும் சேராமல் இருக்கிறதுக்கு அந்த குழாயில் வந்து ஒரு அடைப்பு கொடுக்குற மெஷர் தான் இந்த டியூபெக்டமி. இதை

0: வந்து நம்ம பல்வேறு காலகட்டத்தில் செஞ்சுக்கிடலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், சுகப்பிரசவம் ஆனாங்கன்னா கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கு டைம் கொடுத்துட்டு சில சமயம் அதை 48 மணி நேரம் கழிச்சும் பண்ணலாம், அல்லது சில சமயம் ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சும் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமாக எல்லாரும் விரும்பி பண்ணிக்கிறது வந்து லேசர் மூலியமாக லேப்ரோஸ்கோபிக் ஸ்டெர்லைசேஷன்ன்றது. அது இன்றைக்கி காலகட்டத்தில் டே கேராக பண்ணுவாங்க. பேஷண்ட் காலையில் வருவாங்க, பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து வீட்டுக்கு போயிடலாம். அன்றைக்கி ஒரு நாள் ஓய்வே போதும், அவங்களுக்கு ஓய்வே தேவையில்லை. அதே மாதிரி எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போதும் அதுக்கு சில இப்போ ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இப்போ பெண்ணுக்கு பண்ணும்போது அனஸ்தீசியா தேவைப்படுது. அதே மாதிரி வயிறில் ஒரு சின்ன கீறல் பண்ணி வயிற்றுக்குள்ளே போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ வாசக்டமி டியூபெக்டமியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டியூபெக்டமின்றது வந்து இஸ் அ மோர் எஃபர்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் பெண்ணுக்கு ஆணோட கம்பேர் பண்ணும்போது. ஃபெயிலியர் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா less than 1% தான் ஃபெயிலியர். இப்போ சிசேரியனோட இன்றைய காலகட்டத்தில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை போதும்னு நினைக்கும் போது, குழந்தைக்கு குறைந்தது 2 வயது ஆகும்போது தான் அந்த குழந்தை வந்து மூளைத்திறனில் ஆரோக்கிய ரீதியாக சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் வந்து 2வது திருமணம் நடக்குது, திருமணம் முறியுது, அந்த பெண் வந்து சில டெசிஷன்ஸ் மாறுறதுனால ரீமேரேஜ் அல்லது ஒரு குழந்தை வந்து இழந்துட்டாங்கன்னா திருப்பி குழந்தை பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனே நாங்கள் மாற்றி அனுப்புவோம், மாற்றி ரீகனெக்ட் பண்ணுவோம், ரீகேனலைசேஷன்னு சொல்லுவோம் அந்த ஆப்ரேஷனை. அதுக்கு வந்து ஒரு 60-70% வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா less than 1%, பட் ரீகேனலைசேஷன் சக்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா 70%. ஸோ மருத்துவ ஆலோசனையோடு தனக்கு எது பொருந்தும், எப்போ பண்ணால் சரின்றத புரிதலோடு பண்ணும்போது இந்த பர்மனன்ட் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், இப்போது கருத்தரை மாத்திரைகள் சொல்கிறீங்க, வாசக்டமி டியூபக்டமி சொல்கிறேன் டாக்டர். இப்போ கருத்தரை ஊசிகள் வந்து பாதுகாப்பையா, அது பாதுகாப்பானவையா, அது வந்து எவ்வளோ நாள் வந்து நமக்கு பயணம் கொடுக்கும்?
0: கருத்தடை ஊசி வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி கான்ட்ரசெப்ஷன். அதுலையாவது ஹார்மோன் பில்ஸ் மாத்திரையில் எல்லாத்தையுமே ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்னு 2 ஹார்மோன் சத்து இருக்கும். நம்ம வந்து குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் தன்மைக்கும் பெண்ணுக்கும் நல்ல ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த கருத்தடை ஊசிகள். ஸோ கவர்மெண்ட்லேயே அந்த இன்ஜெக்ஷனை 3 மந்த்ஸ்க்கு 1 போடுவோம், 3 மாதத்துக்கு 1 முறை. அது குழந்தை பிறந்த ஒரு 4வது 6வது வாரத்துலேயே ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ தட் அவங்க திருப்பி அவங்க கணவன் வீட்டுக்கு போகும்போது ஒரு சரியான பாதுகாப்பில் இருப்பாங்கன்ட்டு. நிறைய பெண்கள் வந்து டெலிவரி ஆனதும் பீரியட்ஸ் வராமல் இருக்கும்போது உடலுறவு இருந்தால் பாதுகாப்புன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் முதல் பீரியட் வந்த பிறகு தான் தனக்கு திருப்பி கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்பு வரும்ன்றது இல்லை. முதல் பீரியட் வராமலே அவங்க தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கும் போதே திருப்பியும் கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஜெக்ஷனை 1 in 3 months கம்ஃபர்டபுளாக அவங்க தாய்ப்பால் கொடுக்குற தருணம் வரைக்கும் 1 ஆண்டுக்கோ 2 ஆண்டுக்கோ நம்ம கொடுத்துட்டு வரோம். இது பிரைவேட்லேயும் அந்த ஊசி போடப்படுது, கவர்மெண்ட்லேயும் அந்தாரான்னு சொல்லி அந்த ஊசி போடப்படுது.
1: அந்தாரா ஊசி பேர் இல்லை டாக்டர்?
0: அது 3 மாதத்துக்கு 1 வாட்டி அதில் ஒரு ஹார்மோன் சத்து, ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சத்து அந்த ஊசியில் இருக்கும். அது சேஃப், மதருக்கும் சேஃப், பேபிக்கும் சேஃப், சைட் எஃபெக்ட் இல்லாத ஒன்று.
1: குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் வந்து மறுபடியும் கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
0: கண்டிப்பாக அதைத்தான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். அதாவது அவங்களுக்கு மாதவிடாய் வர்றதுக்கு வந்து 6 மாதம் முதல் 8 மாதம் வரைக்கும் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம். ஸோ நிறைய பெண்கள் வந்து அந்த 3 மாதம் 4 மாதம் தாய் வீட்டில் இருப்பாங்க, அல்லது உடலுறவு இருக்கக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடில் இருப்பாங்க. 3rd 4th month அப்புறம் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த டைமில் தான் என்ன ஆகும், அவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்றதே புரியாமல் அப்படியே போயிட்டுருக்கோம். எனக்கெல்லாம் ஒரு லேடி வந்து டெலிவரி ஆகி திருப்பி அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட முடியல, வயிற்று வலின்னு வந்தாங்க, கொஞ்சம் தொப்ப வயிறு, மீண்டும் பிரசவ வழியில் வந்தாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக 11வது மாதம் அடுத்த குழந்தையை பெக்கிறதுக்கு வந்துட்டாங்க அவங்க. ஸோ இந்த புரிதல் மிக அவசியம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு குழந்தை பெற்ற பின் கண்டிப்பாக யார் கர்ப்பமாவாங்க யார் ஆக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தொப்பை வயிறுலாம் இருக்கும்போது அவங்களுக்கு சரியாக
1: புரியாது.
0: நம்ம டெலிவரி ஆனதுனால தான் நமக்கு தீட்டு வரலன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, பட் கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
1: ஓகே டாக்டர். அப்போ ஒரு குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும் டாக்டர், எவ்வளோ ஒரு இடைவேளை இருக்கணும்?
0: அது கண்டிப்பாக வந்து நாங்கள் நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சுருப்போம். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து 38 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க முதல் குழந்தை பிறக்கும்போது, அல்லது அவங்களுக்கு திருப்பி குழந்தை வரக்கூடியது மிக கடினம்னா அவங்களெல்லாம் 6 மாதம் அவகாசம் போதும்னு சொல்லுவோம். அதே சமயம் பலவீனமாக இருக்காங்க ஒருத்தவங்க ஆரோக்கியத்தில், சின்ன வயசு பொண்ணு 22 வயசு தான் ஆகுதுன்னா அவங்கெல்லாம் தாராளமாக 3 to 5 years எடுத்துக்கலாம். மினிமம் ஆரோக்கியத்துக்குன்னு கேட்டிங்கன்னா 6 months to 1 year மோர் தென் இனஃப். சிசேரியன் ஆனால் கூட 1 year இஸ் மோர் தென் இனஃப். பட் இது ரொம்ப இண்டிவிஜுவலைஸ் பண்ணணும், யாருக்கு எவ்வளவு கொடுத்தா அவங்க குடும்பத்துக்கு நல்லதுன்னு யோசிச்சு தான் அறிவுரை கொடுக்கணும்.
1: அவங்க உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்து நம்ம அதுக்கு

0: அந்த குழந்தையோட ஆரோக்கியமா, அவங்க குறை மாசத்துல குழந்தை பிறந்ததா, குழந்தைக்கு ஏதாவது சிக்கல் இருந்தா, ஏன்னா போதிய டைம் கொடுக்கணும் இல்லையா அந்த குழந்தைக்கு, இதெல்லாம் வச்சுதான் மனசுல நம்ம டிசிஷன் எடுக்கணும்.
1: இந்த அவசர கால கருத்தரை மாத்திரைகள்லாம் என்ன டாக்டர், அது எப்பெல்லாம் பயன்படுத்தணும்?
0: அவசர காலத்தை வந்து எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் சொல்லுவோம். இப்போ வந்து கணவர் வந்து சே அவர் கோயம்புத்தூரில் இருக்காங்க, மனைவி சென்னையில் இருக்காங்க, ரெண்டு பேரும் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு

0: ஃபாலோ பண்ணலையன்றத டக்குன்னு கணவன் மனைவி உணர்ந்து 72 hours அவங்க மருத்துவரை அணுகுனாங்கன்னா எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷனை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதாவது ஒரு கரு உருவாகி அந்த கரு போய் கர்ப்பப்பைக்குள்ளே பதியறதுக்குள்ளே யூஸ் பண்ணுற கருத்தடை மெத்தடை எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எவ்வளோ வழியாக வந்தாங்களோ, நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் காண்டம் டேர் ஆகிடுச்சு, லீக் ஆச்சு, அல்லது இந்த மாதிரி நாங்கள் எந்த மெத்தடும் யூஸ் பண்ணாமல் மறந்துட்டோம், அல்லது புல் அவுட் மெத்தட்னு சொல்லுவாங்க. என் கணவர் வந்து கரெக்டாக அந்த டைமில் விந்த வெளியில் விடாமல் உள்ளேயே விட்டுட்ட மாதிரி இருந்தது, புல் அவுட்டு வந்து நாங்கள் மறந்துட்டோம், எங்களுக்கு வந்து பேபி வேண்டான்னு சொன்னாங்கன்னா மாத்திரைகள் மூலியமாக கரெக்ட் டோஸில் கொடுத்தோன்னா எனி டைம், பட் மேக்ஸிமம் 72 hours தாண்டாமல் இருந்தால் அதோட செயல்பாடு இஃபெக்டிவ்னஸ் ரொம்ப இஃபெக்டிவாக இருக்கும்.
1: 3 days
0: ரொம்ப ரேர் சுச்சுவேஷனில் வந்து இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரேப் விக்டிம்ஸ்லாம் வருவாங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு உடலுறவில் அவங்க அதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களும் வருவாங்க. அது up to 5 days வரைக்கும் நமக்கு மெத்தட்ஸ் இருக்குது. காப்பர் டீ கூட அதில் ஒரு மெத்தட்.
1: இந்த 3 days கடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன எதுவும் பண்ண முடியாது,
0: காப்பர் டீ மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணால். பட் 5 days நம்ம தாண்டிட்டோம்னா எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகும் சொல்லுவாங்க. எவ்வளவு சீக்கிரமாக கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல் மெத்தட். பட் அதையே ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் 1 month நம்ம அதை 1 தான் யூஸ் பண்ணணும், 1 year என்னை கேட்டால் 1 தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம அதில் டிபெண்ட் பண்ணும்போது அது அதுக்கு பேர் அப்புறம் எமர்ஜென்சின்னு ஆகாதுல்ல.
1: டாக்டர், இந்த அவசர கால கருத்தரை மாத்திரைகள் எடுக்கிறதுனால பெண்களோட வழக்கமான மாதவிடாய் எந்த அளவு பாதிக்குது டாக்டர்?
0: யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து 1 time தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அது பெரிதளவில் பாதிக்காது. அவங்க ரொட்டீன் பீரியட் டேட்டப்போ அவங்களுக்கு அவங்க ரொட்டீன் பீரியட்ஸ் வந்துடும். பட் புரிதல் இல்லாமல் டோஸ் கரெக்டாக மருத்துவரை அணுகி இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆனால் நம்ம நாட்டில் வந்து தடுக்கி விழுந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் முன்னாடி தான்
1: விழுவீங்க.
0: அவர் பாவம் ஒரு 8th class படிச்சுட்டாங்க மாத்திரை வைக்கிறவராக இருப்பார், ஆனால் அவரை வந்து மதிக்கிற அளவுக்கு மருத்துவரை மதிப்பாங்களான்னா டவுட் தான்.
1: ஸோ
0: அவர் பார்த்து என்ன மாத்திரை என்ன டோஸில் கொடுத்தாரோ அது சரியாக வேலை செய்யக்கூடும், அல்லது அதில் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ நம்ம ஒரு டாக்டராக அதை அவங்களுக்கு என்ன மாத்திரை கொடுக்கலாம், அதை அவங்க ஹெல்த்துக்கு சேஃபாக, 2வது அதை ஃபாலோ பண்ணுறது. சப்போஸிங் நம்ம அந்த மாத்திரையை எடுத்துகிட்டு நம்ம ஃபாலோ அப்லேயே இல்லைன்னா நம்மளை அறியாமல் ஒரு கரு வந்து அது வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உரிய இடத்துல உரிய டோஸில் ஃபாலோ அப்போடு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இந்த அவசர கால மாத்திரை சாப்பிட்ட பிறகும் கர்ப்பம் பறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? 3 days நம்ம எடுத்துட்டோம்னாலும் கர்ப்பம் துரைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு?
0: கண்டிப்பாக இது வந்து 100% ஃபுல் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது, பட் வெரி லோ பர்சன்டேஜ். உங்களுக்கு வந்து less than 5% தான் அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த எக் ரிலீஸை நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம், ஸ்பெர்ம் என்ட்ரியை ஸ்டாப் பண்ணிடுறோம். நம்ம அதுக்கு தான் ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு எந்த மந்த் ரெகுலர் பீரியட்ஸாக எப்போ எக்கு வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்லாம் பண்ணிவிட்டு நமக்கு மாத்திரை கொடுக்கும்போதே நம்மளால் சொல்ல முடியும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இவ்வளோ இருக்குமா. பட் உனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீ உஷாராக இருக்கணும், உனக்கு அந்த டேட் தூரம் வரலைன்னா நீ மருத்துவ கண்காணிப்புக்கு வந்துட்டு இஷ்டம் இல்லைன்னா அந்த ரொட்டீன் அபார்ஷன் மாத்திரையை கொடுக்குற மாதிரி வரும்ன்ற புரிதல் சொல்லி தான் நம்ம அனுப்புவோம்.
1: பரிசோதனைகள் ரொம்ப முக்கியம் இல்லை டாக்டர்?
0: ஆமாம், ஆலோசனை வந்து கண்டிப்பாக ஆலோசனைகள் முக்கியம், தேவைப்படும் போது பரிசோதனைகள்.
1: ஓகே டாக்டர், பிரசவம் முடிந்த உடனே குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது நல்லதா இல்லை அதுக்கு இடைவெளி எடுத்துக்கலாமா டாக்டர்?
0: இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் இன்னைக்கு அருமையாக ஒரு நேயர் சொன்னார், எல்லாரும் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்கன்ட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி டபுள் இன்கம் நோ கிட்ஸு டிங்கு கப்பல்னு வேற போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது குழந்தைய இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக ஒரு பொருளாதார சுமையாக பார்க்கும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் உங்கள் குழந்தை வரும், உங்கள் குழந்தை உங்கள் வாழ்க்கை நடைமுறையை கம்ப்ளீட்டாக மாற்ற போகுது. அப்போது நாம் பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைங்களோட நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அட்லீஸ்ட் 2 years டைம் கொடுக்கும்போது அந்த தந்தையும் தாயும் முடிவு பண்ணணும், நமக்கு இன்னொரு குழந்தை தேவையா, அந்த குழந்தை தேவைன்னா அந்த நம்ம குழந்தை எப்படி பராமரிக்க போகிறோம், அந்த குழந்தையை நம்ம நல்லா கவனிக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் குழந்தையை பெற்றுக்கிறதோட நம்ம பொறுப்பு முடியறதே இல்லை. அவங்களுடைய வளர்ப்பு, அவங்க நியூட்ரிஷன், அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கோம். அந்த பொறுப்புக்கு நாம் தயார்ன்றால் 1-2 years இஸ் அ குட் டைம் பீரியட் டு பிளான் த செகண்ட் பேபி.
1: 1 year 2 months எடுத்துக்கலாம்.
0: ஆமாம், அப்போ இந்த குழந்தையோட பராமரிப்பு முடிஞ்சிருது இல்லைங்களா. நீங்கள் பால் கொடுக்கறது 1 year கொடுத்து அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு நீங்கள் பாட்டி ட்ரைனிங் எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிற டயத்தில் நீங்கள் அடுத்த குழந்தைய பிளான் பண்ணிக்கலாம்.
1: டாக்டர் நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.

0: ஹலோ.
1: ஆ, இனிப்பில் இருக்கீங்க, பேசலாம் மருத்துவர் கிட்ட.
0: மேடம், எங்களுக்கு வந்து 16 வயசாகுது பேர பாப்பாக்கு.
2: என்ன வயசுமா?
0: இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல.
2: 16.
0: 16 வயசு ரன்னிங் ஆயிருக்கு. 10th படிக்கிறா.
2: சரி, இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல.
0: அது என்ன ப்ராப்ளம் மேடம்? க்ரோத் எல்லாம் நல்லா தான் இருக்கு.
2: உங்கள் வீட்டில் பொதுவாக எல்லாருக்கும் எந்த வயசுலம்மா வயசுக்கு வருவாங்க?
0: 10th ஆஃபலியில் தான் மேம் அந்த பாப்பாவும் மருமகளும் அப்படி தான் வந்தேன், நானும் அப்படி தான் வந்தேன்.
2: அம்மா, இன்றைய காலகட்டத்தில்ம்மா 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லேயே 3/4 பேருக்கும் மேலே வயசுக்கு வந்துடுறாங்க. ஸோ நாங்கள் 14 வயசுக்குலேயே வயசுக்கு வரல அப்படின்னா பேசிக் மருத்துவ செக்கப்பை கண்டிப்பாக செய்யணும். பேசிக் மருத்துவ செக்கப்னா நம்ம வந்து கர்ப்பப்பையை வந்து இருக்குது, அது நல்ல வளர்ச்சியில் இருக்கான்னு பார்க்குற ஒரு ஸ்கேன், மற்றும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பரிசோதனை, உடல் பரிசோதனை, மற்றும் முக்கியமான சில ரத்த டெஸ்ட், ஹார்மோன் டெஸ்ட்டு, இதெல்லாம் பண்ணுறது அவசியமாக. நமக்கு ஹார்மோன் போதிய அளவில் சுரந்துட்டுருக்கு, கர்ப்பப்பையெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னா நம்ம வெயிட் பண்ணலாம் வரத்துக்கு. பட் 16 வயசுன்றது வந்து கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனைக்கு போக வேண்டிய ஒரு முக்கியமான நிலையில் இருக்கீங்க. ஏன் வரலன்றதை கண்டிப்பாக டாக்டர் பார்த்து செக் பண்ணால் தான் சொல்ல முடியும். இதெல்லாம் செக் பண்ணுவாங்க அவங்க.
1: ஓகே டாக்டர், கட்டாயமா. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், ரெயின்போ எஃப்எம். டாக்டர், இந்த லேப்ரோஸ்கோபி முறை பற்றி சொன்னீங்களா டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
2: லேப்ரோஸ்கோபி முறை மூலமாக நாம் வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனை வந்து லேடிஸ்க்கு பண்ணுவோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரசவம் ஆன உடனேயே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பை சுருங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது யூஸ்வலாக கர்ப்பப்பை வந்து பிரசவ நிலைக்கு அப்புறமா 4 முதல் 6 வாரத்தில் சுருங்கி நார்மல் சைஸ்க்கு போயிடும். அதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோபிக் ஸ்டெரிலைசேஷனை டே கேர் மெத்தோடாக காலையில் வெறும் வயிற்றில் வருவாங்க, பண்ணிவிட்டு பெரிய மயக்கம் அனஸ்தீசியா, ப்ராப்பர் ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து வலி இல்லாமல் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு மேலே வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. இன்னொரு வகை வந்து இப்போ அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது அல்லது 1 குழந்தை இருக்குது, ரொம்ப தெளிவாக இதுக்கு மேலே எனக்கு குழந்தையே வேண்டாம், எனக்கு பர்மனண்ட் சொல்யூஷன் வேணும், கர்ப்பமே ஆகாத ஒரு லாங் டேர்ம் மெத்தட் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அபார்ஷன் பண்ணுற டயத்துலேயே மயக்கம் கொடுத்து அதே மயக்கத்தில் அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனையும் நம்ம லேப்ரோஸ்கோபிக்காக பண்ணிடலாம். லேப்ரோஸ்கோப்பில் வந்து கர்ப்பப்பையிலேருந்து வர டியூப்பில் ஒரு ரிங் போட்டோ அல்லது ஒரு ப்ரொசீஜர் மூலயமா அந்த டியூபை லாக் பண்ணிடுவோம். ஸோ தட் எக்கும் ஸ்பெர்மும் மீட் பண்ண முடியாது, அதன் மூலயமா குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்பை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இன்னொரு மெத்தட் வந்து இன்டர்வல் ஸ்டெரிலைசேஷன்னு சொல்லுவோம். அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வெக்கேஷன் டைம், சம்மர் வெக்கேஷன்லேயோ அல்லது பெரிய லீவ்லேயோ குழந்தைங்க வீட்டில் பார்த்துக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னும்போது பீரியட்ஸ் வந்து 3வது 4 முதல் 10வது நாளுக்குள்ளே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜூலை 1st பீரியட் வந்து தான் ஜூலை 3rd ஜூலை 10th அதாவது எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து லேப்ரோஸ்கோப் மூலியமாக இந்த டியூபெக்டமின்ற ஆப்ரேஷனை பண்ணிப்பாங்க. இது எல்லாமே டே கேர், பெயின் இருக்காது, பேஷண்ட் வந்து குவிக் ரிகவரி, நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் அவங்க எல்லா ருட்டீன் ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது லேடிஸ் வந்து இந்த மெத்தடை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் மெத்தட்.
1: ஓகே, நிகழ்ச்சியில் எனக்கு அடுத்த நேயர், வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுகிறேன்.
1: மருத்துவர் இருக்காங்க ஐயா, பேசலாம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: பேச்சு பொண்ணு வயிற்று குழந்தை 11 வயசு.
1: ஐயா, நீங்க பேசுறது தெளிவா கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் தெளிவா பேசுறீங்களா?
3: நான் நுங்கம்பாக்கத்துல இருந்து பேசுறேன் ஐயா, போஜராஜ் ஐயா.
1: சொல்லுங்க சொல்லுங்க, மருத்துவர் இருக்காங்க, பேசலாம்.
3: வணக்கம்மா.
2: சொல்லுங்க சார்.
3: என் பேத்திக்கு வந்து 11 வயசு ஆகுதுமா.
2: சரி.
3: உடம்பு ரொம்ப வெளிஞ்ச மாதிரி இருக்கிறா.
2: சரி.
3: உடம்பா இருக்கு, எதுவும் சாட மாட்டேங்கிறா, அதனால மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
2: சார், 11 வயசில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வயசு, ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா நீங்கள் அதை நினச்சி தான் சந்தோஷப்படணும். ஒல்லியாக இருக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லை.
3: நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுகிறேன்.
1: மருத்துவர் இருக்காங்க ஐயா, பேசலாம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்கள்.
3: பேச்சு பொண்ணு வயிற்று குழந்தை 11 வயசு.
1: ஐயா, நீங்கள் பேசுறது தெளிவாக கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் தெளிவாக பேசுகிறீங்களா?
3: நான் நுங்கம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன் ஐயா, போஜராஜ் ஐயா.
1: சொல்லுங்க சொல்லுங்க, மருத்துவர் இருக்காங்க, பேசலாம்.
3: வணக்கம்மா.
2: சொல்லுங்க சார்.
3: என் பேத்திக்கு வந்து 11 வயசு ஆகுதுமா.
2: சரி.
3: உடம்பு ரொம்ப வெளிஞ்ச மாதிரி இருக்கிறா.
2: சரி.
3: உடம்பா இருக்கு, எதுவும் சாட மாட்டேங்கிறா, அதனால மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
2: சார், 11 வயசுல சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய வயசு, ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா நீங்க அதை நினைச்சு தான் சந்தோஷப்படணும். ஒல்லியாக இருக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆரோக்கியமாக இருக்காங்களா, சுறுசுறுப்பாக இருக்காங்களா

0: அவங்களா நல்லா படிக்கிறாங்களான்னு பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் எல்லாரோடைய பெரிய பிரச்சனை உடல் பருமன். நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க, அவங்க பேத்தி வந்து நல்லா ட்ரிம்மாக இருக்காங்கன்ட்டு, அதுக்கு வருத்தப்படாதீங்க.
1: கண்டிப்பாக இதோட தகவல் வந்து அவரை பேச நினைக்கிறேன் டாக்டர். இந்த நிரந்தர அறுவை சிகிச்சை செய்த பிறகும் சூழ்நிலை காரணமாக நம்ம வந்து மறுபடியும் குழந்தை பெற்றுக்கலாமா?
0: கண்டிப்பாக ரீகேனலைசேஷன் மெத்தட் மூலியமாக நம்ம எந்த டியூப்பில் அடைப்பை கொண்டு வந்தோமோ அந்த அடைப்பை எடுத்துவிட்டு மீண்டும் டியூபை வந்து இணைச்சி கருமுட்டையும் ஸ்பெர்மும் சந்திக்கிற மாதிரி ரீகேனலைசேஷன் மெத்தட் மூலியமாக பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ஓப்பன் சர்ஜரியாகவும் பண்ணி டியூபை இணைக்கலாம், அல்லது லேப்ரோஸ்கோப்பி மூலியமாகவே அவங்களுக்கு வந்து கீஹோல் சர்ஜரி மூலியமாகவும் திருப்பி அதை இணைக்க முடியும். பட் அதோடய வெற்றி வாய்ப்பு வந்து மருத்துவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் நிர்ணயிக்க முடியும்.

0: கண்டிஷன்ஸ் இருக்குது கருத்தடை மாத்திரையில். ஸோ மெடிக்கல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த டோஸ் யூஸ் பண்ணால் சேஃப் அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப அன்கண்ட்ரோல்ட் பிபி இருக்குது, அல்லது அவங்களுக்கு ரத்த குழாயில் வந்து கிளாட்ஸ் இருக்குது, அல்லது அவங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா சில சமயம் இந்த மாத்திரைகள் அவங்களுக்கு பொருந்தியது அல்ல அப்படின்னு சொல்லி சில சாதனங்களை நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், யாருக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்னு. அதே மாதிரி கருத்தடை மாத்திரை போடும்போது அவங்க வேறு ஏதாவது பிரச்சனைக்கு போட்டுட்ருக்கிற மாத்திரையோட இன்டராக்ஷன் ஆகி கருத்தடை மாத்திரை சரியாக செயல்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேருந்து டோஸ் பார்த்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஸோ மருத்துவர்கிட்ட வந்து அவங்களோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையை கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணி தேவையான பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சில டேப்லெட்ஸ் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணி அதுக்கு போடும்போதும் கண்காணிப்பு 3 மந்த்ஸ்க்கு 1, 6 மந்த்ஸ்க்கு 1, அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு கண்காணிப்பு நடக்கும்.
1: ஓகே,
0: அது சேஃபாக போயிட்டு இருக்கா அவங்களுக்குன்ட்டு.
1: ஓகே டாக்டர். டாக்டர், பாலூட்டும் தாய்மார்கள் வந்து கருத்தடை மாத்திரை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட தாய்ப்பால் சுரப்பு மற்றும் குழந்தை ஏதாவது பாதிக்குமா டாக்டர்?
0: கண்டிப்பாக இல்லை. அதுக்கு தான் கான்ட்ரசெப்ஷன் குடும்ப கட்டுப்பாடு மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கணவன் மனைவி ஒரு ஒரு கப்புளுக்கும் எந்த மெத்தட் சேஃப், எந்த மெத்தட் வந்து இஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணி தான் நாம் கொடுக்க முடியும். யாருக்கு அதாவது கேஃபட்டேரியா அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். நீங்கள் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய மெனு கார்டு கொடுக்குற மாதிரி அத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. தாய்ப்பால் கொடுக்குற பெண்களோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் உள்ள சத்து உள்ள ஹார்மோன் பில்ஸ் தான் கொடுப்போம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நார்மலாக சைக்ளிக்கல் பில்ஸ் 21 நாட்களுக்கு மாத்திரை போடுவாங்க, அதுக்கப்புறம் நிறுத்தும் போது அந்த 1 வாரத்துக்குள்ளே பீரியட் வரும், அதை சைக்ளிக்கல் பில்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து கேப்பே இருக்காது, டெய்லி கருத்தடை மாத்திரை போடணும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ்ன்னு சொல்லுவோம். தாய்ப்பால் கொடுக்குற தருவத்தில் அவங்க அந்த முழு மாதத்தில் ஒரு நாள் சேர்ந்துருந்தால் கூட அவங்க டெய்லி போட வேண்டிய அவசியம் இருக்குது. அது ஏன் அந்த பில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்னா அந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் தான் குழந்தைக்கும் நல்லது அப்படின்ற அடிப்படையில் கர்ப்பிணி ஐ மீன் ப்ரெக்னென்சி ஆகி முடித்த அந்த லாக்டேஷன் பீரியடில் போடுற பில்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் வாட் வி யூஸ் ஃபார் த நான் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு. அந்த லாக்டேஷன் பண்ணாத லேடிஸ்க்கும் தாய்ப்பால் கொடுக்காத பெண்களுக்கும் தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கும் கருத்தடை மாத்திரையோட கண்டென்ட்டில் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அதனால தான் பெண்களை நாங்கள் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்போம், நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கீங்களாமான்னு. பட் அவ்வளோ யோசிச்சு ஒரு ப்ரிப்ரேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது தாய்க்கும் சேக்கும் சேஃப்.
1: ஓகே டாக்டர். இப்போ பொருத்தமான கருத்தடை முறைகளை கண்டறிகிறதுக்கு நம்ம என்னென்ன பரிசோதனைலாம் செய்யணும் டாக்டர்?
0: யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் ஹைட் வெயிட்டு பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க என்ன உடல் பருமனில் இருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க நோன் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா, எப்பிலிப்சி மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ்க்கு மாத்திரை போடுறாங்களா, சைக்காட்டிக் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறாங்களா, இதெல்லாம் கார்டியாக் மெடிக்கேஷன் எடுக்கிறாங்க ஹிஸ்ட்ரி எடுப்போம். அதாவது முதல்ல அவங்கள கேட்டு அறிஞ்சிப்போம் என்ன நிலையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி பரிசோதனைகள், அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஃபேமிலியில் பிரெஸ்ட் கேன்சர் இருந்திருக்கா, சர்வைக்கல் கேன்சர் இருந்திருக்கா, யூட்ரஸ் சார்ந்த கேன்சர் இருக்கா, இதெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்த ஹிஸ்ட்ரியும் எங்களுக்கு அவசியம். முக்கியமான பிளட் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இருக்குதா, பிளட் சுகர் எப்படி இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது வந்து அத்தியாவசியம். அதுக்கப்புறம் தேவைப்படுறவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட், நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி கருத்தடை மாத்திரை வந்து உரிய ப்ரிப்ரேஷன் உள்ளதை கொடுத்தா சில கண்டிஷன்ஸ்க்கும் அது வைத்தியமாக இருக்கும். அதில் நீர்க்கட்டிகளும் ஒன்று, அல்லது குட்டி குட்டி ஃபைப்ராய்ட்ஸ் கட்டி இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற கண்டிஷன் இருக்குது, அவங்களுக்கு உரிய கருத்தடை மாத்திரை கொடுக்கும்போது ரெண்டு ப்ராப்ளமும் ஹேண்டில் ஆகும். அவங்களுடைய அந்த கர்ப்பப்பை வியாதியும் குணமாக ஆரம்பிக்கும், மற்றும் அவங்களுக்கு அது ஒரு குடும்ப கட்டுப்பாடு மெத்தடாகவும் வேலை செய்யும்.
1: ஓகே டாக்டர். நிறைவாக உலக மக்கள் தொகை தினத்தில் நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்?
0: சரி, நமக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு மெத்தட்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை வேணுமா இல்லையா அப்படிலாம் இல்லை, உடலுறவு இருந்தால் குழந்தை வந்துடும். ஸோ நமக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் நம்ம விருப்பமே இல்லாமல் நிறைய பேரை பெற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு முழு உரிமை, குழந்தை பெற்றுக்கக்கூடிய அந்த தன்மை வந்து ஒரு முழு உரிமை. அந்த பெண்ணுக்கு தனக்கு எப்போ வேணுமோ, எத்தனை குழந்தைகள் வேணுமோ, அது எவ்வளவு கேப்பில் வேணுமோ, அதை முழுதும் சுதந்திரமாக தனக்கு ஆரோக்கியமாக ஒரு மெத்தடை எடுத்து அவங்க கணவன் மனைவி புரிந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான சாதனம் தான் குடும்ப கட்டுப்பாடு சாதனம். இந்த சாதனத்தை சரியாக பயன்படுத்தும் போது உடலுறவு என்பதை ஒரு இன்பமான ஒரு விஷயமாக வருகிறது. பயந்துக்கிட்டே பெண்ணை வந்து உடலுறவு இருக்க நம்ம வற்புறுத்த முடியாது. அவளுடைய மெயின் பயமே தெரியாதனமாக குழந்தை வந்துருச்சுன்னா அது பெரிய தப்பாகிடுமேன், அபார்ஷன் பண்ணுறது பெரிய தப்பாக நினைக்கிற பல குடும்பங்கள் இருக்கிறது. ஸோ இந்த தினம்

0: நாம் விழிப்புணர்வோட நமக்கு ஒரு சேஃப் கான்ட்ரசெப்டிவ் சாய்ஸ் இருக்கும்போது வை நாட் யூஸ் இட் அண்ட் ஹாவ் சேஃப் செக்ஸ், ஹாப்பி செக்ஸ்னு நினைக்கணும். ஸோ உரிய வயதில் உடலுறவை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கும் தேவையில்லாத ஒரு உயிரை உருவாக்காமல் இருக்கிறதுக்கும் மட்டும்தான் அற்புதமான குடும்ப கட்டுப்பாடு சாதனங்கள் இருக்குது. மருத்துவரை அணுகி உரிய சாதனையை உபயோகித்து பயன்படுகன்னு தான் மெசேஜாக நான் சொல்வேன்.
1: ரொம்ப நன்றி டாக்டர். இந்த ஒரு மணி நேரம் நமக்காக ஒதுக்கி பாதுகாப்பான கருத்தரைகளின் முறைகள் குறித்து பல்வேறு தகவல்களை அளித்த மருத்துவர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்களுக்கு நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.1 சார்பாக மனமார்ந்த நன்றி டாக்டர். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக மாமன்னன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமனோட இசையில், யுகபாரதியோட வரிகளில், சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் விஜய் யேசுதாசரோட குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள். சொல்லுங்கள் டாக்டர்.
0: நன்றி, வாய்ப்பு அனைத்த ரெயின்போக்கு மிக்க நன்றி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், நன்றி.

0: FM 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ கேக்கலையா? செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
1: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
2: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேன், லைட், டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேன், லைட், டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீதான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே, மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாட்டின் வளர்ச்சிக்கு கடல்சார் பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புத்தாக்கத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக உலக முதலீடு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை உடனடியாக வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃப்ரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டாலில் நடைபெறவுள்ளது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 291 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடி வரும் இலங்கை அணி சற்று முன் வரை 32.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, 5:03 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் நேர்கள் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களோட இணையிறது நான் உங்கள் நவீன் பாரதி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் நாம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானம் வசப்படும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் பேச போகிறோம். வானம் வசப்படும் அப்படின்ற ஒரு கனவுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம், சில இலக்குகளை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருப்போம், அந்த இலக்கு நிச்சயமாக ஒரு நாள் நம்ம அடைவோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லோருக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி சில தடங்களால் அந்த வானம் வசப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு பறிபோகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாலும், அதுக்கான இலக்கை நோக்கி பயணப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்போம். நாளைக்கு பிடிச்சிடலாம், நாளை மறுநாள் பிடிச்சிடலான்னு ஒவ்வொரு நாளுமே அந்த இலக்கை நோக்கிய பயணத்தை நோக்கி தான் நம்ம வாழ்நாள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட தருணம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருந்திருக்கும். அதை என்னோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் 044 அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிடி கூட போட மறந்துடாதீங்க. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 2986003829525454 இந்த ரெண்டு எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய வானம் வசப்படுத்திய அந்த கனவுக்கான ஒரு பயணம், அந்த தருணம் எப்படிப்பட்டது, அதை அடைவதற்கான உங்களுடைய இலக்கு எப்படிப்பட்டது, இதை பற்றி தான் நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. இடையிடையே பல பாடல்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில்

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ஐந்து மணி பத்து நிமிடம் ஆயிட்டு கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் வானம் வசப்படும் அப்படின்ற ஒரு கனவுல வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த தருணத்தை பற்றி கேட்டிருந்தேன். நேர்கள் அடுத்தடுத்து இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. யார் அப்படின்றத முதல் நேர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து? மகிழ்ச்சி கண்ணன் அவர்கள் இணைஞ்சதுல கூடுதல் மகிழ்ச்சி. சொல்லுங்க கண்ணன். இலக்குமே வந்து வானத்தை பிடிக்கணும் அப்படின்றதுதான், அதுதான் உயர்ந்தபட்ச லட்சியமாவே இருக்கும். அது உங்களுடைய உயர்ந்தபட்ச கனவா ஒண்ணு இருக்கும்.
2: அதாவது எல்லாத்துக்குமே வானத்தை பிடிக்கணும்னா வானத்தை பறக்கும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும்.
1: நிச்சயமா நிச்சயமா,
2: இருந்தா மட்டும் போதாது
1: போதாது, அதுக்கான பயன் செயல்ல இறங்கி செயல்படணும்.
2: இல்ல இல்ல இல்ல, இருங்க, அதுக்கேத்த மாதிரி உழைக்கணும், அதுக்கேத்த மாதிரி ஒரு நாணயமா இருக்கணும்.
1: நாணயம்
2: அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கணும்.
1: நம்பிக்கை, நாணயம், நம்பிக்கை, சூப்பருங்க. அப்புறம்
2: இதெல்லாம் இருந்தாக்க
1: நிச்சயமா
2: ஒரு மன வசப்படும் நம்ம சொல்லி மனசு சொல்லிக்கலாம், மனசு நினைச்சுக்கலாம். நீங்க ஒரு நாணயம் இல்லாம இருந்துச்சீங்களேன், ஒரு பைசா கூட நம்ம கைக்கு தேராது. வானம் இல்ல ஒரு மனுஷனே நமக்கு வசப்பட மாட்டான்.
1: சூப்பரா சொன்னீங்க விவிஎஸ் கண்ணன், ரொம்ப நன்றி நன்றி. அற்புதமா சில கருத்துக்களை சொல்லிருக்கீங்க, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிறது?
3: சென்னை வானவில் பண்பலையன் நவீனா பாரதியாரே வணக்கம். நலம் நலமுறை அவள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பேசுகிறேன்.
1: மகிழ்ச்சி
3: மந்திரமூர்த்தி,
1: மந்திரமூர்த்தி அவர்களை சொல்லுங்க. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், நேரடியா நிகழ்ச்சி குள்ள போயிடலாம்.
3: உங்க கிட்ட பேசி
1: நான்
3: போறேன். நீங்க வானம் வசப்படும் சொன்னீங்க.
1: ஆமா,
3: நான் வந்து திரைய வானத்துல ஒரு நட்சத்திரம் வசப்பட்டதை நான் சொல்றேன்.
1: சொல்லுங்க என்ன கனவு அதுயா? என்ன திரை?
3: அதாவது நான் சின்ன வயசுலயே வந்து அபிநயம் சரஸ்வதி பி சரோஜதி அவங்களோட ஃபேன். அப்புறம் அவங்கள பத்தி நிறைய ஆர்டிகல் பத்திரிகை எழுதியிருக்கேன்.
1: சூப்பருங்க.
3: எழுதியிருக்கும் பொறுத்தே வந்து இங்க இந்தியாவில் உள்ள பத்திரிகைகள் வந்து அவங்க எதுவும் கண்டுக்கல. மலேசியாவில் ஒரு பத்திரிகை எழுதிட்டு அங்க உள்ள அந்த ஃபேன் வந்து அவங்களுக்கு அழைத்து கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு லீவும் கிடைச்சது பாருங்க. அப்புறம் வந்து நானும் வந்து அவங்கள ஒரு, அதாவது அவங்க வந்து என்னுடைய நினைவுல வந்து அவங்க நடிச்ச படம்லாம் ரீலீஸ் ஆகல, பழைய படமா தான் பாத்திருக்கேன். ஆனாலும் எனக்கு அவங்க மேல ரொம்ப பிரியம். அப்புறம் வந்து இந்த ஆர்டிக்கலை வச்சு எனக்கும் அவங்களுக்கு தொடர்பு கிடைச்சி நான் அவங்க வீட்டுக்கு சத்யநாராயண பூஜைக்கு போயிருக்கேன், பிறந்த நாள்
1: போயிருக்கேன்.
3: அந்திம காலத்துக்கு கூட அவங்க போன வருஷம் போயிருந்தேன். இப்ப வந்து வரக்கூடிய போட்டின் வந்து அவங்களுக்கு மெமரண்டம் வருது. ஃபர்ஸ்ட் இயர்
1: ஒரு திரை நட்சத்திரம், அதுதான் உங்களுக்கான வானமா வானம் வசப்படுத்திய ஒரு தருணம்.
3: இயல்பு வாழ்வில் இது பொது வாழ்வில் உள்ளது, இயல்புகளும் நிறைய இருக்கு. இந்த திரை நட்சத்திரம் நீங்க சொன்ன டைட்டிலுக்கு
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி நன்றி மந்திரமூர்த்தி அவர்களே. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து? கலா சொல்லுங்க. அரக்கோணம் கலா, சிரிப்புதான்.
4: நீங்க அழகா
1: சொல்றீங்க, ரொம்ப பிடிக்கும்.
4: எங்க ஊர் அழகா
1: சொல்றீங்க,
4: ரொம்ப வாழ்த்துகள்.
1: சூப்பருங்க, சொல்லுங்க. சரி, நீங்க என்ன நினைச்சீங்க வானம் வசப்படுத்துறதுக்கு? என்ன நினைச்சீங்க அதை சொல்லுங்க. என்னென்ன உழைப்ப கொடுத்தீங்க அத சொல்லுங்க. பணம் வேணும், அதுக்கு பணம் வேணும்னா அதுக்கு நாம என்ன பண்ணணும்? நம்ம உழைப்ப கொடுக்கணும் இல்ல? அத குடுத்தீங்களா? அத குடுத்தாம ஆண்டவன் மேல பழி போடலாமா? தப்புக்கலா. நன்றி நன்றி நன்றி, இளநிமைக்கு நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
5: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம் சார்.
1: அம்மா சொல்லுங்கம்மா, மகிழ்ச்சி இணைஞ்சதுல
5: ரொம்ப சந்தோஷம் சார். வந்து என்னோட கனவு நிறைவேறிட்டு, அது என்னன்னா எங்க பையன் நம்ம காலேஜ் தான் படிக்க வச்சான், கொஞ்சம் பிசினஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றான். அதே அவனோட புள்ள வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ரொம்ப இதுக்கு முயற்சி எடுத்து MBBS முடிச்சுட்டா இருப்பேன்.
1: வசப்படுத்திட்டீங்க? அப்ப
5: வாசப்படுத்தியாச்சு.
1: சூப்பர்,
5: மேற்படிப்பு.

0: இருக்கிறாரு. என்ன ஒன்னே ஒண்ணுன்னா இதை மட்டும் சொல்லிடுறேன்,
1: சொல்லுங்க.
0: விடாமுயற்சி வேணும், பொறுமை வேணும்.
1: ஆமா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்றீங்க.
0: ஆமா, கடின உழைப்பு, கடின உழைப்பு, கடின உழைப்பு. அந்த சுக துக்கங்களை வந்து விட்டு கொடுத்துடணும். நம்ம எதையும் நம்ம நம்மளோட ஒரு சந்ததிகள் நல்லா வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம். இல்ல, நம்ம ஒரு இலக்க நோக்கி போறோம்னா சுக துக்கத்தை விட்டுறணும்.
1: சூப்பர்மா, சூப்பர்மா. நினைக்க ஆரம்பிச்சிட்டதுனால நம்ம அந்த இலக்கு நோக்கி பயணம் போற பயணம் தடைபடும் அப்படின்றீங்க.
0: யாரு என்ன சொன்னாலும் வார்த்தைகள் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன்.
1: மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷம். இணைஞ்சமைக்கு நன்றி, நன்றிமா. வணக்கம், ரெயின்போ எஃப்எம். யார் இங்கிருந்து இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க?
2: வணக்கம் சார், நான் வந்து தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
1: தேவராஜ் சொல்லுங்க. தேவராஜ், நீங்க வாகனம் வசப்படுத்தி அந்த தருணம்,
2: இந்த தருணம் வந்து ரொம்ப, அந்த கொரோனா டைம்ல வந்து என் மகள் வந்து ரொம்ப கனடா போகணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி, ஒரு வருஷமாவே முயற்சி, அதுக்குரிய பரீட்சைகளை எழுதி ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி கரெக்டா வெற்றிகரமா அமைஞ்சு போயிட்டாங்க. அது வந்து என்ன சொல்றேன்னா, திட்டமிடுதல், பிளான் பண்றதும்
1: சூப்பர். அதான் கற்றல் தான், எது எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி கற்றல் மூலமா அதை சென்றடையணும்.
2: கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க, அது கற்றல் மூலமா நம்ம சென்றடையணும் சொல்லிட்டு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும்.
1: முயற்சி
2: பண்ணி அது வெற்றிகரமா அனுப்பி இன்னைக்கு அங்க செட்டில் ஆயிட்டாங்க,
1: வசப்படுத்திட்டாங்க. என்ன துறையில இருக்காங்க இப்ப?
2: அவங்க வந்து சிஏ முடிச்சுட்டு சிஏ ஒர்க் பண்றாங்க.
1: சூப்பருங்க, பக்காங்க. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். வானம் வசப்படுத்தி அந்த தருணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல விஷயங்கள் நேயர்கள் சொல்ல இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு பாடல் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள். 101.4

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஐந்து மணி 20 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் அணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணைக்கூடிய நேயர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: மனோகரன் பேசுறேன்.
2: மனோகரன்,
3: மனோகரன் சொல்லுங்க சார்.
2: கேட்டுருக்கீங்களா நிகழ்ச்சி தொடக்கத்திலிருந்தே? கேட்டுருக்கீங்களா? சூப்பருங்க, அப்ப சொல்லிடுவீங்க.
3: வானம் வசப்படுவோம் நம்மளுக்கு, இல்ல நம்ம நினைச்சது நிச்சயமா நடக்கும். நான் பேரை சொல்ல விரும்பல, அது நான் வந்து உங்களை மாதிரியே ஒரு அறிவிப்பாளர் மாதிரி வரணும், அப்ப எல்லாத்துலயும் பேசணும் அப்படின்னு நினைச்சு நான் கனவு கண்டுகிட்டே இருந்தேன். ஆனா ஒரு தனியார் ஆன்லைன் வானொலியில எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. வார வாரம் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உள்ளார்த்திட்டே பாட்டெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. நான் வந்து எல்லாமே அந்த பாட்டுக்குள்ள அந்த எல்லா அறிவிப்ப என்ன நான் சொல்லணுமா, படம் அதே மாதிரி நடிகர் நடிகை பாடல்கள் எல்லாமே சொல்லி அந்த பாட்டை போடுவேன். அது வந்து நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா நான் வந்து திறமைக்கு
2: முக்கியத்துவம்
3: கொடுக்கறாங்க.
2: நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்க?
4: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்க?
2: நான் பேசுறதே எனக்கு எக்கோ அடிக்குதுங்க, கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணுங்க. அடடா, வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? டெய்லர் ராஜா. சூப்பருங்க, சொல்லுங்க. நீங்க வானம் வசப்படுத்திக்கிட்ட அந்த தருணம், அப்படி வசப்படுத்துக்கிறதுக்கான பயணத்துல சில தடை கற்கள் இருந்தாலும் ஒரு தடைக்கெல்லாம் இருந்துருச்சு, அதனால உங்களால வசப்படுத்திக்கிறதுக்கான அந்த பயணத்துல கொஞ்சம் தாமதம் ஆகி போச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னும் கொஞ்சம் உங்க உழைப்ப மேலும் மேலும் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அப்படி ஒரு நிலையை நோக்கி போயிடுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில நிச்சயமா நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. இன்னும் உங்க உழைப்பு கடுமையா செலுத்துங்க, வசப்படுத்துறதுக்கான அந்த வியூகங்களை வளர்த்துக்குங்க. நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
5: ஹலோ நவீன் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
5: உங்களை பாராட்டுறதுக்கு மொழியே இல்ல சார்.
2: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
5: சைதாபேட்ல இருந்து
2: பாபுவா?
5: ஆனந்த், சைதாபேட்.
2: ஆனந்த் ஆனந்த், சொல்லுங்க ஆனந்த்.
5: சார், ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க பொண்ணு ரொம்ப முயற்சி பண்ணி டாக்டருக்கு படிக்க வச்சு வேலை ஜாயின் பண்ணிட்டாங்க சார். அது ஒரு எனக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கு சார்.
2: சந்தோஷங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. எவ்வளவு அதுக்காக நீங்க எவ்வளவு உழைப்ப கொடுத்துருக்கீங்க? அறுவடைய விரைவில் செஞ்சிருவீங்க, வசப்படுத்திக்கிட்டீங்க உங்க மகன் மூலமா. நன்றி நன்றி நன்றி வை ஆனந்த் சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து? இணைப்புல இணைஞ்சிட்டீங்க.
6: தூரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன்.
2: சரவணன் அவர்களே, சொல்லுங்க சரவணன், உங்க வானம் வசப்படுத்திட்டு அந்த கனவு?
6: வானம் வசித்து கொண்ட கனவு?
2: எனக்கு வானத்துல வசித்து கொண்ட இல்ல, வசப்படுத்திய தருணம். வானம் வசப்படும்னா உங்க இலக்கு நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்றது ஒரு ஓமைய சொல்றதுதான் வானம் வசப்படும் அப்படின்ற மாதிரி.
6: அப்படிங்களா?
2: ஆமா,
6: ஒரு முறை வந்து நான் சின்ன பிள்ளையில 1900

0: 77ல வந்து ஒரு மீட்டிங் எங்க வீட்டு வாசல்ல நடந்தது. அப்போ திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நா காமராசன் பேச்சாளரா வந்திருந்தாரு.
1: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷங்க. அற்புதமான பாடலாசிரியர்.
0: அப்ப வந்து என்ன நடந்ததுன்னா, அந்த நோட்டீஸ்ல எங்க அப்பா பேரு ஞானிராதான்னு போட்டிருந்த பார்த்து அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அவரு எங்க அப்பாட்ட கேட்டாரு, நா காமராசன் நீங்க ஞானிராதான்னு போட்டீங்க, ஞானிங்கிற பேர்ல கதை கவிதை கட்டுரை ஏதாச்சும் எழுதுறீங்களான்னு நான் காமராசன் எங்க அப்பாட்ட கேட்டேன். ஐயோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, எங்க குடும்பத்தோட பட்ட பேர்னு சொன்னோன்னே பிற்காலத்துல அதே நான் காமராசன் நான் கவிதை வாசிச்சு காட்டினேன்.
1: ரொம்ப சந்தோஷங்க, மகிழ்ச்சிங்க. அதுதான் வசப்படுத்திய ஒரு தருணமா நினைக்கிறீங்க நீங்க.
0: ஆமா ஆமாங்க.
1: ஞானின்ற பேர்ல ஒரு ஆய்வாளர் இருந்தாரு கோயம்புத்தூர்ல, தமிழ் ஆய்வாளர். ஆமா
0: ஆமா, நானும் துறை சார் ஆய்வாளருங்க.
1: அப்படியா?
0: 50ல இருந்து 92 வரைக்கும் பாடல்களை சேகரித்து வச்சிருக்கேன், அதற்கான செய்திகளும் சேகரித்து வச்சிருக்கேன்.
1: சூப்பர் சூப்பருங்க, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்கிறது
2: சார்? சென்னை பூந்தமல்லி, கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் கலைசாமி. சொல்லுங்க, நீங்க வானம் வசப்படுத்திக்கிட்ட அந்த தருணம்.
2: நான் வந்து சின்ன வயசுல படிச்சு முடிச்ச உடனே மத்திய அரசாங்கத்துல வேலை வாங்கின ஒரே எய்ம்ல இருந்தேன்.
1: சூப்பருங்க,
2: ஒரே குறிக்கோள். அதே மாதிரி சொன்ன மாதிரியே மத்திய அரசாங்கத்துல வேலை வாங்கி வேலை செஞ்சுட்டு இப்ப ரிட்டையர் ஆயிட்டு, அது பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில்.
1: வசப்படுத்தியாச்சுப்பா. சூப்பர் சூப்பருங்க, மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இல்ல, இந்த தருணத்துல ஒரு பாடலை கேட்டுலான்னு நீங்க நினைக்கிறது தான் நானும் நினைக்கிறேன். அந்த வகையில உங்களுக்காக நிகழ்ச்சியில ஃபைட் கிளப் திரைப்படத்துக்காக அசல் கோலார் அவர் பாடின பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: இனி எல்லாமே தூளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: ஐந்து மணி 30 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட அணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து? நல்லா இருக்க, நீ எப்படி இருக்கீங்க? யார் எங்கிருந்து?
4: செந்தில் கண்ணன், பேரளம்.
3: பேரளம் செந்தில் கண்ணன், என்ன பேரளம், என்ன மாவட்டம்? தஞ்சாவூருங்களா?
4: திருவாரூர்
3: மாவட்டம். சொல்லுங்க. நல்லா இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சி தலைப்பு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
4: வானம் வசப்படுத்தணுமேனமா சார்?
3: ஆமா ஆமா, வசப்படுத்திக்கிட்ட தருணம்.
4: வசப்படுத்திக்கிட்ட தருணம்.
3: ஒரு கனவுல இருந்திருப்போம் சின்ன வயசுல, இந்த கனவு தான் எப்படி
4: நம்ம வந்து எதையுமே ரொம்ப பெருசா அச்சீவ் பண்ணல. ஆரம்பத்துல பல தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், எந்த தொழிலுமே சரியான வகையில வரல,
3: வளர்ச்சி இல்ல.
4: அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கடை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கேன்.
3: சூப்பருங்க, மகிழ்ச்சிங்க. அவங்க வந்த நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி வந்த மாதிரி வசப்படுத்திக்கிட்டீங்க அப்ப.
4: ஆமா சார்,
3: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து? இங்க பேசுங்க, யார் எங்கிருந்து?
5: இனிய மாலை வணக்கம். நாட்டூர் மாவட்டம் வலங்கை, நாட்டூர் துறை.
3: ஆமா, பின்னாடி ஒரு குயில் வேற கூவுது, சூப்பரா இருக்கு அது. நல்ல ஒரு அற்புதமான இடத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
5: ஆட்டோ ஸ்டாண்ட் தான். ஆட்டோ ஸ்டாண்ட் தான் இருக்கு.
3: சூப்பருங்க, மகிழ்ச்சி. சொல்லுங்க, நீங்க வானம் வசப்படுத்திக்கிட்டு தரணும்.
5: வானம் வசப்படுறாங்க. இப்ப நான் வந்து கல்லூரியில படிக்கணும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம்,
3: ஒரு கனவோட இருந்தீங்க.
5: அது இருந்தேன், அது முடியாம போயிடுச்சு. அதனால எனக்கு வந்து பைசாங்க கிடையாது. ரெண்டு பொண்ணு, ஒரு பொண்ண பிஎஸ்சி படிக்க வச்சேன், ஒரு பொண்ண பிசிஏகம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சேன்.
3: சூப்பர், பக்கா. உங்களுடைய கனவுகளை வானம் வசப்படுத்திய அந்த கனவை உங்க மகள்கள் மூலமா நீங்க
5: நிறைவேற்றிக்கிட்டீங்க. அவ்வளவுதான்,
3: ரொம்ப அற்புதம் அற்புதம். இப்ப நல்ல நிலைமையில ஒரு வேலை வாய்ப்பு நோக்கி போயிட்டாங்களா?
5: ஒரு சின்ன பொண்ணு வேலைக்கு போயிட்டு பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகி கொடுத்துட்டு அது அது படிச்சிருக்கு, ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வேலைக்கு.
3: சூப்பர் சூப்பருங்க, மகிழ்ச்சி, ரொம்ப அற்புதம். இன்னும் இன்னும் உங்களுடைய கனவு நிச்சயமா மிகப்பெரிய அளவுல வசப்படுத்திக்கக்கூடிய கனவுகள் இன்னும் ஈடேறணும்ன்றதுதான் எங்களுடைய நம்பிக்கையும் வாழ்த்து. நன்றி நன்றி.
5: வார்த்தை வசப்படட்டும், பழிக்கட்டும்.
3: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
6: வணக்கம் சார்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
6: ஹேமலதா, கள்ளக்குறிச்சி.
3: அப்பா, கள்ளக்குறிச்சி ஹேமலதா, வந்துட்டீங்களா?
6: வாழ்த்துனா ஒரு ஒரு பாட்டு மட்டும் தான் படிச்சிருப்பான்.

0: வயலும் மூசு வந்தரை பொய்கையும் போன்றதே
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அற்புதமா. ஆமா ஆமா, நம்ம நிகழ்ச்சிக்கும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடின மாதிரி ஆயிடுச்சு.
0: நன்றிங்க சார். இப்ப இத வந்து நான் முழுசா தேவாரம் திருவாசகம் அந்த பண்ணோட கத்திட்டு வர்றேங்க சார்.
1: நல்லது. நீங்க இன்னும் நீங்க திவ்ய பிரபந்தமும் படிக்கணும், இன்னும் நீங்க இஸ்லாம் தொடர்பான பாடல்களும் சீரா புராணமும் படிக்கணும், நீங்க கிறிஸ்துவ இலக்கியம் தொடர்பான விஷயங்களும் படிக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி நன்றி,
0: படிச்சு பாக்குறேன்.
1: நிச்சயமா நிச்சயமா, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருது?
2: வணக்கம் சார், பெருமாள் பட்டன் ஜெயலட்சுமி பேசுறேன்.
1: ஜெயலட்சுமி சொல்லுங்க, நீங்க வானம் மோசப்படுத்திக்கிட்ட தருணத்தை பத்தி.
2: என் மகள் தான் என்ன காப்பாத்துறா. என் பேரன் 9th படிக்கிறான்.
1: சூப்பருங்க. மகன் என்ன பண்றாங்க? பேரன் 9th படிச்சுக்கிட்டு இருக்காரு.
2: பேரன் வந்து தனியா இதுல வேலை பாக்குறா.
1: அப்படியா? உங்களையும் பாத்துக்கிட்டு பேர பிள்ளைகளையும் உங்க பையன்கள் அந்த பிள்ளைகளையும் பாத்துக்கிட்டு ரொம்ப அற்புதமா குடும்பத்தை வழி நடத்திட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன்.
2: ஆமா சார்.
1: சூப்பர்.

0: கரெக்டா படிக்க வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும் சார்.
1: என்ன இதெல்லாம்? நிச்சயமா ஒரு உழைப்பு, அவங்க கல்வியில நீங்க கொடுக்கக்கூடிய உழைப்பு தான் அவங்களை அந்த இலக்கு நோக்கி பயணப்பட வைக்கும். நன்றி நன்றி ஜெயலட்சுமி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிறது?
2: மாணவில் மேடை நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரருக்கு பணிவான மாலை வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து அதை முதல்ல சொல்லிடுங்க.

0: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், அதுதான் தேவை எங்களுக்கு.
1: அப்படிதான், இப்போ தற்போது இல்லையா? அந்த மது அருந்து நிற்க தகுந்திருக்கு. எனக்கு ஒரு நண்பர் ஒரு உதவி காரணமாக ஒரு குருநாதர் எனக்கு நம்பிக்கை ஊட்டினார்.
0: நல்லது நல்லது. அதனால இப்ப மது அருந்த பழக்கத்துல இருந்து விடுபட்டதுனால உங்க வானம் வசப்படுத்திக்கூடிய அந்த கனவை நீங்க இலக்கு நோக்கி பயணப்படுறீங்க.
1: தற்பொழுது இயந்திர விற்பனையில் இருக்கேன். மற்றவர்களுக்கும் சென்னையில் எனக்கு மிகுதியான நண்பர்கள் இருக்கிறார்கள்.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: அது உங்களில் ஒரு குணாக.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
2: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து?
2: அடையாளப்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மகிழ்ச்சி நீங்க இணைஞ்சதுல. சொல்லுங்க,
2: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்கள் சூப்பரா இருக்கு சார், நிகழ்ச்சி கேட்டுக்கிறோம்.
0: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்க வானம் வசப்படுத்திக்கிட்ட அந்த கனவை பத்தி சொல்லுங்க.
2: கனவு, மூணு பொண்ணு சார், மூணு பொண்ணு பண்ணெல்லாம் படிக்க வச்சேன்.
0: சூப்பருங்க.
2: பையனை காலேஜ்ல படிக்க வச்சேன். என்னுடைய கனவு சார்,
0: மூணு பேருமே, நாலு பேரு கிட்டத்தட்ட, நாலு பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு, நாலு பிள்ளைகளுமே படிக்க வச்சிட்டீங்க.
2: ஒரு பொண்ணுக்கு டைலர் கடை வச்சு குடுக்கறேன், நல்லா சூப்பரா தேய்ப்பாங்க. ஜாக்கெட் வைங்க, அதாவது கல்யாணத்துக்கு இந்த தேவையான பொருளும் தேய்ச்சி கொடுப்பாங்க.
0: ஆக ஒரு கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் அப்படின்ற மாதிரி ஒரு கை தொழில கத்து கொடுத்துட்டீங்க.
3: வாழ்க்கையில
0: ரெயின்போ எஃப்எம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குதா சொல்லணும்.
3: ஓடிக்கிட்டே இருக்கும், டிவி இருந்தா வாழ்க்கை போயிடும், ரேடியோ இருந்தா வாழ்க்கை வளரும்.
0: சூப்பருங்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்.
3: வானொலி வளரும், வானொலி தொலைபோக்கு தொலைக்காட்சி தொல்லை கொடுக்கும்.
0: நிச்சயமா சொல்லுங்க, உங்களுடைய வானம் வசப்படுத்திக்கிட்ட தருணத்தை பத்தி சொல்லுங்க.
3: மூன்றாவது சம்பளத்துல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன் சார். ஆரம்பத்துல கொத்தனார் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் ரீபில் பேனா இருக்கும், ரெட் பேனா.
0: ஆமா,
3: அந்த கம்பெனில இருந்த கொஞ்ச நாள்.
0: சரிங்க.
3: அப்புறமளுக்கு திருப்பி ஃபாரின் போனேன். அங்க போய் பேக்கரியில வந்து கேக் மாஸ்டர் ஆயிட்டேன்.
0: சூப்பருங்க.
3: திருப்பி ஊருக்கு வந்து டெய்லர் வேலை, டெய்லர் வேலை கத்துக்கிட்டு டெய்லர் வேலை கத்து, இப்பவும் டெய்லர் வேலை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: நல்லது நல்லது, மகிழ்ச்சி. ஏதோ வாழ்க்கையினுடைய எல்லா தருணங்களையும் இந்த டெய்லர் வேலை மூலமா நிவர்த்தி செஞ்சுக்கிறீங்க.
3: எல்லாத்தையும் பயன்படுத்தி நிதானமா ஒரு சேமிப்பு பண்ணாம விட்டுட்டேன்.
0: அதுதான் நீங்க பண்ண தவறே. ஓகே, இன்னில இருந்து இந்த நாள் அப்படின்னு ஒரு புதிய நாளா வச்சுக்கிட்டு இன்னில இருந்து அந்த சேமிப்பு தொடங்கிடுங்கன்றேன்.
3: அந்த நிதானத்தை கடைபிடிக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி, இணைந்தமைக்கு நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
4: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன்.
4: மாவட்டம் குற்றாலம், ஸ்ரீ சிவசுப்ரமணியம்.
0: சிவசுப்ரமணியம், மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமான ஒரு ஆய்வாளர் இருக்காரு, ஆ சிவசுப்ரமணியம் சொல்லிட்டு தூத்துக்குடியில.
4: நன்றி சார்.
0: ஆமா, அவர் வந்து நாட்டார் வழக்காறுகள், சமூக வரலாறு பண்பாடு தொடர்பானது, இந்த மாதிரியான ஆய்வுகள்ல, புழுங்கு பொருள் சார் ஆய்வுகள்ல ரொம்ப தீவிரமா ஈடுபடக்கூடியவரு, ரொம்ப அற்புதமான ஒரு ஆய்வாளர். அவர் பேர் நீங்க கொண்டிருக்கீங்க, எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. சொல்லுங்க, நீங்க வானம் வசப்படுத்திக்கிட்ட அந்த தருணத்தை பத்தி சொல்லுங்க.
4: சந்தர்ப்பம் சார், நான் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டேன்.
0: இப்ப என்ன நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்களா?
4: இல்ல இல்ல, நான் சுறுசுறுப்பா.
0: அப்புறம் ஏன் ரொம்ப சோர்வா பேசுற மாதிரி பேசுறீங்க? பட்டாசா வெடிங்க பாக்கலாம்.
4: நான் சுறுசுறுப்பா சார் இருக்கேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
4: நான் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டேன்.
0: என்னாச்சு?
4: அது ஒரு நண்பர் மூலமா ஒரு விசாவுக்கு ஏற்பாடு பண்ணேன்.
0: சரிங்க.
4: ஹலோ.
0: சொல்லுங்க, கேக்குது.
4: அது தளங்கள் ஏற்பட்டது.
0: சரி,
4: அதுக்கு மேல ஒரு உறவினர் மூலியமா யுஏஇ கண்ட்ரிக்கு போறதுக்கு முயற்சி செஞ்சா அது முயற்சி திருமணி ஆகிவிட்டது.
0: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், வசப்பட்டுச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, வசப்படுத்திக்கிட்டீங்க. நன்றி
4: நன்றி
0: நன்றி நன்றி. இல்லை, இந்த தருணத்தில் 5:40 ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த தருணத்தில் ஒரு பாடலை கேட்டுலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் நானும் நினைக்கிறேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்திற்காக அந்தோணிதாசன் அவர்களுடைய குரலில் பாடல் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க, இவங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: 5:44 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில வானம் வசப்படுத்திக்கிட்ட அந்த தருணம், உங்க கனவுல ஒரு வானம் வசப்படுத்திக்கணும்னு அப்படின்ற ஒரு கனவோட பயணிச்சிருப்பீங்க, அந்த ஒரு இலக்கை நோக்கி, ஒரு குறிக்கோளை நோக்கி. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் சில தடைகற்கள் இருந்திருக்கலாம், சிலரால் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நோக்கி போக முடியாமல் இருந்திருக்கலாம், சில பேர் ஒரு சில கனவுகளை நோக்கி பயணப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட தருணங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன் நிகழ்ச்சியில். அடுத்ததான் இன்னைக்கு நேயர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருந்து?
1: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடிலிருந்து பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சூப்பருங்க. சொல்லுங்க, உங்க வானம் வசப்படுத்திக்கிட்ட தருணம், உங்க ஆபீஸ்ல நீங்க போயிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தாண்டி வேற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க.
1: சரி, அப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து பொது சேவையில ஈடுபடணும் அப்படின்ட்டு.
0: சோசியல் சர்வீஸ். ஆமா.

0: ஆமாங்க. அது வந்து என்னுடைய அப்பா கிட்ட இருந்து
1: வந்தது,
0: கத்துக்கிட்டேன்.
1: மரபா வந்திருக்கு அப்ப.
0: எஸ், அப்ப அப்பா சொன்னாரு, சந்திரசேகரன் எனக்கு வந்து ஆபீஸ்க்கு நான் போகணும், அதனால இந்த காரியத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னாரு. இப்படி இப்படி பண்ணு, அப்படி இப்படி பண்ணுன்னு. அந்த ஒரு தருணம் அப்படிங்கறது என்னுடைய லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ நிறைய பேரு எனக்கு வந்து பாராட்டு அப்படிங்கறதையும் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம்னு. இதுல என்ன ஒண்ணுன்னா, நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் செஞ்சு நமக்கு வாழ்க்கை வசப்படுறத விட மற்றவங்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சு அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படும் பொழுது அது டபுள் சந்தோஷமா இருந்தது என்னுடைய லைஃப்ல. அது என்னுடைய வாழ்க்கையில வானம் வசப்படுத்தி எத்தனை. அப்பதான் நினைச்சேன், சோசியல் சர்வீஸ் பண்றது எவ்வளவு ஹாப்பினஸும் ஒரு மனநிறைவும் கொடுக்குது அப்படின்னு.
1: மகிழ்ச்சி, ரொம்ப சுயநலமா இல்லாம ஒரு பொதுநலமா எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்.
0: அளவுக்கு பண்ணுவேன் ப்ரோ, ரொம்ப இல்ல ஓரளவுக்கு பண்ணுவேன், அதுதான் உண்மையும் கூட.
1: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் சந்திரசேகர், நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, மாலினி தேவி அம்மா, அண்ணாநகர் மாலினி தேவி அம்மா தானே?
2: வயல் இருக்கு, அந்த இடத்துல உள்ள அந்த கிணறு வந்து 60 வருஷத்துக்கு முன்ன உள்ளது. அத வசப்படுத்தி நல்லா தூர்வாரி எல்லாம் பண்ணி மோட்டர் வச்சு செட் பண்ணி அதுல எல்லாம் பண்ணி வச்சாச்சு. ஒரு பிளான் போட்டு அது நல்ல ஒரு எப்படி சொல்றதுல நல்ல அழகா அந்த இடத்த இது பண்ணி வசப்படுத்தி வச்சிருக்கோம். அந்த
1: மகிழ்ச்சி ரொம்ப.
2: முதல்ல இருந்தே இருக்கு, அவங்க அவங்க பாத்துக்கணும். நம்ம
1: நினைக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் 298-6003-8-298-0555-54 இந்த ரெண்டு எண்கள் இணையலாம் நிகழ்ச்சியில். அடுத்ததான் இணைக்கூடிய நேர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராம பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஜெயராம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா, ரொம்ப நலமா இருக்கீங்க. உங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இடையில கேப் விட்டேன். பேசுறானே உங்க கூட ரொம்ப அருமான, ரொம்ப நாள் பேச்சு இல்லையா?
1: ஆமா, மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா, ஜெயராம ஐயா, நீங்க சொல்லுங்க, உங்க வானம் வசப்படுத்திக்கிட்ட அந்த தருணத்தை பத்தி சொல்லுங்க ஐயா.
3: அதாவது சொல்லுங்கன்னா, நாங்க வந்து எங்க அண்ணா அனைத்து தனி எல்லாம் ஒன்னதான் இருக்கிறதா?
1: சரிங்க.
3: எங்களுக்கு வீட்டுல ரொம்ப சிக்கலாம் வச்சுன்னா, படிக்கும் போது எங்க அண்ணன் மட்டும் மகனுக்கு படிக்கும் போதுதான் ரொம்ப சிரமப்பட்டா படிக்க வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு போனோம். அந்த பையன் எங்க அண்ணன் மகன் படிச்சு செஞ்சுட்டு வெளியில போயிட்டுதான் இப்ப நல்ல மாதிரில வாய்ப்பு, நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்கு. அவன் வெளியில இருக்கான், இப்ப ஏதாவது சவுதியில இது இந்த இது ஜெர்மன் நாட்டுல இருக்கா? அப்படியே
1: சூப்பருங்க.
3: நான் நல்லதான் இருக்கிறான். இப்ப சென்னையில இருந்துட்டு இப்ப இங்க திருப்பத்தூர்ல இருந்துட்டு இப்ப பெங்களூர் போயிட்டு அவங்க
1: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், வசப்படுத்திக்கிட்டாங்க வானத்தை. நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து? இணைப்புல இணைஞ்சிட்டீங்க, உங்க ரேடியோ வால்யூமை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கீங்க. வணக்கம் வணக்கம்
4: ஐயா. தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர் ஐயா. நலமா இருக்கீங்களா
1: ஐயா? நலமா இருக்கேன் சேவியர், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன்.
1: உங்களை மாதிரியான தீவிர ரசிகர்கள்னாலதான் இந்த எஃப்எம் ரெயின்போ அவ்வளவு அற்புதமான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி, சொல்லுங்க சேவியர்.
4: முதல் முதல் கைத்தொழிலியா, அந்த கைத்தல் தொழில் எடுத்து பாருங்க ஐயா.
1: ஆமா,
4: அந்த சைக்கிள் தொழில முத முத 78
1: கத்துக்கிட்டாங்க.
4: 78 கத்துக்கிட்டாங்க வசப்படுத்தி தொழில். அப்படியே ஸ்கூலு, அப்படியே இந்த தொழில்
1: இப்ப என்ன டிராவல்ஸ் வச்சிட்டீங்களா?
4: டிராவல்ஸ் இல்லையா,
1: சைக்கிள் தொழிலேவே இருக்கீங்க. உண்மையான வளர்ச்சியை நோக்கி போனோம்ல நீங்க. இந்நேரம் நீங்க ஒரு டிராவல்ஸுக்கு அதிபதியா இருந்திருக்கணுமே.
5: மகளையும் மகனையும் நல்லா படிக்க வச்சு சார், அந்த இதுல இருந்து நல்ல பல

0: கிடைச்சது சார். இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க சார்.
1: ஓகே ஓகே, ரொம்ப அற்புதம். மகிழ்ச்சி ராஜசேகர், நன்றி நன்றி. இணைந்தமைக்கு நன்றி. நேர்களே, நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கேன். மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கேன். இதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் நவீன் பாரதி.

வடியும் அதையும் கலந்து வச்சு விடிய விடிய மறந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பு இல்லாமல் வச்சா போக்கிரி

0: Drive time will continue after the news in Tamil.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில்

0: நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் இந்திய வம்சாவளியினர் இடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்பர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார்.
1: வணக்கம் மெல்பர்ன்.
0: சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மென்பொருள், ஆராய்ச்சி மேம்பாடு, புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார், முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு விஜயகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். லால்குடி சட்டப்பேரவைத் தொகுதியில் இன்று சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவமனையில் எலிகள், பெருச்சாளிகள் தொல்லைகளை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமன்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவித் திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சி

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கை

0: உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். எலிகளால் பல புதிய தொற்று நோய்களும் உபாதைகளும் ஏற்படும் பேராபத்து உருவாகி இருப்பதாகவும், மருத்துவமனை வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க தவறிய மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலின் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மாலை மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வெங்கடாச்சலபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கிடங்கில் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் சத்துணவுக் கூடங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டோலில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: The evenings just got more exciting. Tune in to Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the Listener's Choice app, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.
3: Check your systems are online.
4: Number one for today's hits and all-time favorites.
2: Whether you're kicking back, winding down, or just vibing, Drive Time is your perfect musical companion. 7 days a week from 6 to 7 p.m. Only on 101.4 FM Rainbow.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. 7:02 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இந்த 1 மணி நேரம் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களோட இணையிறது நான் உங்கள் நவீன் பாரதி. இன்றைக்கி 2000வது ஆண்டிலிருந்து இந்த கடந்த 25 ஆண்டுகளில் வெளிவந்திருக்கக்கூடிய திரை இசை பாடல்கள்லேருந்தும் உங்கள் விருப்ப பாடல்கள் ஏதோ ஒரு தருணத்தில் இந்த பாடலை கேட்கும் பொழுது அன்னைக்கு நாள் முழுக்கவே என்ன ஒரு குதூகலத்தை நோக்கி பயணப்படக்கூடிய வகையில் இந்த பாடல் எனக்கு அமைஞ்சிருது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த பாடலை இந்த தருணத்தில் கேட்கலாம். அந்த வானத்துக்கும் இந்த பூமிக்கும் இடைப்பட்ட ஒரு பரப்பில் உங்களை ஒரு மெல்லிய பறவையை போல் பறக்க வைக்கக்கூடிய மில்லிசை பாடல்களை கூட நீங்கள் இந்த தருணத்தில் கேட்டு என்னோட இணையலாம். நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கணும்னு நினைக்கக்கூடிய எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் 044 அப்படின்னு ஹிஸ்ட்ரி கூட போட மறந்துடாதீங்க. 298-6-00-38 298-5-2-0-5-5-4 இந்த 2 எண்களில் நீங்கள் இணைஞ்சு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் விடுதலை திரைப்படத்திற்காக இளையராஜா அனன்யா பட் இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் காட்டுமல்லி திரைப்பாடல் தான் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேர்களே, ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட தான் அணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில முதல் நேரம் இணையக்கூடிய நேர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிறது?
1: வணக்கம் சார், மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி சொல்லுங்க, பட்டாபி உங்க விருப்ப பாடல கேளுங்க.
1: இப்ப மழை பெஞ்சுட்டு இருக்குனால எனக்கு மழை பாடலாம் வேணும். மழை துளி மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி உயிர் துளி வானில் சங்கமம் சங்கமம்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க. உங்க விருப்ப பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலா வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 ஓட.

0: நேர்களே, தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், எதிர்கால வளர்ச்சிக்கான சிறப்பான செயல் திட்டத்தை இந்தியா கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் மின்னணு சிப்

0: முதல் கப்பல் கட்டும் தொழில் வரை உற்பத்திக்கான கட்டமைப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிகம் வளர்ச்சி பெற்று அதிக சாதனைகள் படைப்போம் என்ற தாரக மந்திரத்துடன் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளில் இந்திய மக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு பொருட்கள், ஆட்டோமொபைல் மற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் மூன்றாவது மெட்ரோ ரயில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதையும் குறிப்பிட்டார். பயணிகளுக்கான சொகுசு வசதிகளுடன் துரித பயணத்திற்கான நமோ பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவைகளும் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தி தொழில் துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை முன்னுதாரணமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் எல்லைப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் எல்லையோர மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்க மாநிலங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநிலங்களின் காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்கவும் எல்லைப்பகுதியை மாற்றியமைக்கும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் இம்மாநாடு நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வங்கிக் கடன் வழங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டால் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். இது தொடர்பாக மாநில அளவிலான வங்கியாளர்கள் ஆய்வுக் கூட்டத்திலும் மாவட்ட அளவிலான ஆய்வுக்குழு கூட்டத்திலும் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று திரு ஜிதன்ராம் மாஞ்சி வலியுறுத்தினார். ஸ்மார்ட் போன், மடிக்கணினி உள்ளிட்டவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இதற்காக பயன்படுத்தப்படும் மின்னணு உதிரி பாகங்கள் மீதான சுங்கவரி ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மின்னணு உற்பத்தி துறை பயனடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைக்காட்சி பெட்டிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இறக்குமதி செலவு கணிசமாக குறையும் என்றும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் இந்த விருதை வழங்குகிறது. பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொலைநோக்கு திட்டத்திற்கும் உள்ளார்ந்த டிஜிட்டல் இந்தியா முயற்சிகளுக்கும் உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு பொது கட்டமைப்புக்கு முன்னோடியாக இந்தியா வளர்ந்து வருவதாக கூறிய அவர், மக்கள் சார்ந்த மின்னணு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். கிராமப்புற மக்களுக்கு இணையதள வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அரசின் சேவைகள் தடையின்றி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை, மின்னணு வங்கி, மின் ஆளுமை, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியை எட்டுவதற்கு பாரத் நெட் இணையதள சேவை துணை புரிவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் நவீன வேளாண் சேவைகளை பெறுவதற்கும், மாணவர்கள் இணைய வழியில் கற்பதற்கும், கிராமப்புற மக்கள் இணைய வழி மருத்துவ சேவை பெறுவதற்கும் இது வழிவகுப்பதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் உள்ள தொழில் முனைவோர் நகர்ப்புறங்களில் உள்ள பெரிய சந்தைகளை இணையதளம் வாயிலாக அணுகுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மையமாக இந்தியாவை மாற்ற உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் உரையாற்றிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், உற்பத்தியை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு சூழலுக்கு ஏற்ப இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பல்வேறு துறைகளில் திறனை மேம்படுத்த இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த நாகேஸ்வரன், உலகின் 50% திறன் மையங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் ஆற்றல் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 9,404 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் அறுவடை இயந்திரங்கள், வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 52,000 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் ட்ரோன்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அம்மாநிலம் முழு எழுத்தறிவு பெற்றதாக ஆளுநர் திரு குர்மித் சிங் அறிவித்துள்ளார். மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களுக்கு பிறகு 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்று சாதனை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் கடந்த மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை காரணமாக மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த பருவமழை தற்போது ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வட அரபிக்கடல் பகுதிகளுக்கு சென்றடைந்துள்ளது. தில்லி, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தில்லியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணியில் பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியும் ஈடுபட்டுள்ளன. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்ற தில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி மாநகராட்சியில் தேங்கியிருக்கும் மழை வெள்ளத்தை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மின்டோ பாலம் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து தடையின்றி செயல்பட்டு வருவதாக திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் கூறினார். இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டலில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 7 மணி 25 நிமிஷம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
1: வாழ்த்துகள்.
0: உங்களுடைய விருப்ப பாடல் தான் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா இருந்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நல்ல காலம் பிறந்திருச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திருச்சு.

0: நேர்களை 7:32 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு தான் நடந்திருக்கீங்க. அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டு இணையக்கூடிய நேர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: சார் நான் சென்னையிலிருந்து ராஜேஷ், பெரியார் நகர். சார்
0: பெரியார் நகர் ராஜேஷ், உங்க விருப்ப பாடலை சொல்லுங்க.
1: கண்டிப்பாக திரைப்படம் வாத்தி
0: வாத்தி
1: வா வா வாத்தி. அந்த பாடல்
0: என்ன காரணத்துக்காக இந்த பாடலை கேட்டிருக்கீங்க இந்த தருணத்துல?
1: இந்த பாடல் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு.
0: சூப்பரா இருக்கும்.
1: அவங்க பாடியிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த பாடல் நல்லா
0: இருக்கும். அவங்க குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இந்த பாடலை கேட்டிருக்கீங்க. இந்த தருணத்துல இந்த பாடல் கேட்டா இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: சூப்பரா இருக்கும், கண்டிப்பா.
0: நன்றி நன்றி நன்றி ராஜேஷ். உங்க விருப்ப பாடல் தான் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாம் வருது, தொடர்ந்து இணைந்துருங்க. உங்க விருப்ப பாடலும் இந்த தருணத்தில் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும், ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நினைக்கக்கூடிய நம்ம ரெயின்போ எஃப்எம் நேர்கள் 044 அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் நேர்கள் எஸ்டிடி கூட போட மறந்துடாதீங்க. 2986003825554 இந்த ரெண்டு எண்களில் தொடர்பு கொள்ளுங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாம் வாத்தி திரைப்படத்திற்காக ஸ்வேதா மோகன் அவர்களுடைய இனிமையான குரலில், தனுஷ் அவர்களோட வரிகளில், ஜிவி பிரகாஷ் குமார் அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ராஜேஷ், பெரியார் நகர் ராஜேஷ்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த நேரா இணையக்கூடிய நேயர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: ஆர்ஜே அரிபா அவர்களுக்கு வணக்கம் சார். நான் கோனிமேட்ல இருந்து குமார் பேசுறேன்.
0: குமார், சொல்லுங்க, உங்க விருப்ப பாடல கேளுங்க.
1: பாடல் பாத்தீங்கன்னா
0: ஆட்டோகிராஃப்
1: சார். ஆட்டோகிராஃப், ஆமா ஆமா, ஒவ்வொரு பூக்களுமா அந்த பாடல் போடுங்க சார்.
0: என்ன தன்னம்பிக்கையான பாடல் இந்த தருணத்துல கேக்குறீங்க?
1: இல்ல இல்ல சார், அதாவது வந்து கேக்கணும்னு ரொம்ப நாளா
0: மனசு சோர்ந்து போயிருக்கீங்க. இந்த மாதிரியான வரிகள் கொண்டிருக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்க பாடல கேட்டா இன்னும் தெம்பாயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க.
1: நல்லா இருக்கும். ஆமா சார்,
0: சூப்பருங்க. குமார், வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. இணைந்து மிக்க நன்றி. உங்க விருப்ப பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல இடம்பெறுது. இந்த தருணத்துல உங்க விருப்ப பாடல கேட்டு அனுப்பணும்னு நினைக்கக்கூடிய எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் தொலைபேசி வாயிலாக இணையலாம். 044-298-6003-8-295-0554 இந்த ரெண்டு எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு இணையலாம். நிகழ்ச்சியில் கோயம்பேடு குமார் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருந்தார். ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து சித்ரா அவர்களோட குரலில், பா விஜய் அவர்களோட வரிகளில், பரத்வாஜ் அவர்களோட இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேர்களே, 7:44 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததா இன்னைக்கு நேர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், சொல்லுங்க கலா. அரக்கோணம் கலா தானே நீங்க? ஊர் பேர சொல்லுங்க. மகிழ்ச்சி, சொல்லுங்க உங்க விருப்ப பாடல சொல்லுங்க கலா.
1: நீர் பறவையிலிருந்து
0: தேவன் மகளே தேவன் மகளே அந்த பாட்டு தான் உங்க விருப்ப பாட்டா? நிச்சயமா நிச்சயமா கலா, உங்க விருப்ப பாடல் தான் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா இடம்பெறுது. நன்றி நன்றி, இணைந்துமிக்கு நன்றி. நேர்களே, இந்த தருணத்துல கலா தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. நீர்ப்பறவை திரைப்படத்திலிருந்து விவி பிரசன்னா சைந்தவி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலா. கலா அரக்கோணம் கலாவுக்காக அவங்களுடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாம்.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில அடுத்ததான் இணைக்கூடிய நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் நவீன் பாரதி சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க செல்வம். விசாரம்
1: இன்னும் செல்லும் பேசுறேன் சார்.
0: விசாரம் இன்னும் வெப்பமா தான் இருக்கா இல்ல மழை பெஞ்சுகிட்டு இருக்கா?
1: இல்ல இல்ல, இன்னைக்கு மழை பெஞ்சு சார் இப்போ 4 மணிக்கு.
0: சூப்பருங்க சூப்பருங்க. அப்ப எல்லாரும் வானிலை மாற்றம் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு அங்கங்க. அப்ப
1: ஆமா சார், காலைலதான் சொன்னேன் சார் மழை இல்லை அப்படின்ட்டு சரவணன் சார் கிட்ட. இன்னைக்கு 4 மணிக்கு மழை வந்துச்சு சார், ஒரு அரை மணி நேரம் பெஞ்சு பரவாயில்ல.
0: ரொம்ப மகிழ்ச்சி. ஊர்ல சொல்ற மாதிரி ஒரு இறப்பு மழை பெஞ்சிருக்குமா?
1: ஆமா ஆமா பெஞ்சிருக்கோம்.
0: சூப்பருங்க. என்ன பாட்டு வேணும் சொல்லுவோம் உங்களுக்கு?
1: படம் வந்து மதுரை சார்,
0: மதுரை பாட்டு.
1: அதுல வந்து இளந்த பயம் இளந்த பயம் உனக்கு தான் அந்த பாட்டு சார். உங்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும்
0: எப்படி சொன்னீங்க பாருங்க, எனக்காக
1: உங்களுக்கு சேர்த்துக்காரு சார்.
0: சூப்பர் சூப்பர் செல்வம், நன்றி நன்றி, இணைந்தமைக்கு நன்றி. நீங்களே நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலா செல்வம் விசாரத்திலிருந்து கேட்டு இருந்தார். கீழ் விசாரத்திலிருந்து திப்பு அனுராதா ஸ்ரீராம் இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் மதுரை திரைப்படத்திற்காக இழந்த படம் பாடல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

குங்குமப்பூவும் குங்குமப்பூவும் எனக்குத்தான், இந்த கொஞ்சம் புறாவும் எனக்குத்தான்.

0: நேரலை 7:55 நிமிடமாகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட தான் இந்த 1 மணி நேரம் அணிந்திருந்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும் நிறைவு பாடலை கேட்டு இணையக்கூடிய நேர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிறது?
1: வணக்கம் ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்.
0: ஆமாம், சொல்லுங்க, உங்க விருப்ப பாடலை கேளுங்கம்மா.
1: திரு பாக்கியராஜ் ஐயாவுக்காக முந்தானை முடிச்சிடல சின்னஞ்சிறு கிளிய பாட்டு.
0: சூப்பர்மா, எதனால இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: அந்த ஐயாவுக்கோசரம் தான் சார். நேரா சாதாரண ரொம்ப மனசுலேருந்து ஒரு மாதிரி
0: எல்லாரும்
1: ஆறுதல் சொல்ல முடியாது சூழ்நிலையில இருக்கத்தால இத கேட்டா கொஞ்சம்
0: ஆறுதல் அடைவாங்க.
1: நிகழ்ச்சியினுடைய
0: நிறைவு பாடலாக இடம்பெறுது, இணைந்திருங்கள்.

0: நேர்லே நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்போர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார். சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது அரசுமுறை பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் இரு நாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மென்பொருள், ஆராய்ச்சி மேம்பாடு, புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டு

தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சுயதொழில் தொடங்க தேவையான உபகரணங்களை அரசு வழங்கும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமின்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

வணக்கம் நேர்களே, 9:16 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேர்கள் இந்த 45 நிமிடங்கள் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியினுடைய சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1996 வருடம் வெளிவந்திருக்கக்கூடிய திரு இசை பாடல்களுடைய அணிவகுப்பை தான் கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். அந்த தருணத்தில் உங்கள் மனம் விரும்பிய ஒரு சில பாடல்கள் நிச்சயமாக 96 வந்திருக்கக்கூடிய திரைப்படங்களில் நிச்சயமாக இடம் பிடிச்சிருக்கும். அப்படிப்பட்ட உங்கள் மனம் விரும்பிய பாடல்களுடைய அணிவகுப்பை கொடுக்கறதுக்காக உங்கள் நவீன் பாரதி காத்துக்கிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் முதல் பாடல் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் அலெக்சாண்டர் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய குரலில் பவதாரணி உன்னிகிருஷ்ணன் இருவரும் இணைந்து பாடியிருக்காங்க. கார்த்திக் ராஜா அவருடைய இசையமைப்பில் தான் நிகழ்ச்சியுடைய முதல் பாடலை கேட்க போகிறோம். தொடர்ந்து கோகுலத்தில் சீதை திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடல், அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக கேட்டு இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேர்களை ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து சிவப்பு லோலாக்குன்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில், வாலி அவர்களோட வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மேட்டுக்குடி திரைப்படத்திற்காக மனோ ஸ்வர்ணலா தாயிரவர் அடைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில், சிற்பி அவர்களுடைய இசையில். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களை கேட்டு நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட தான் அடைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் காதல் தேசம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஓஎஸ் அருண் இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலை அடுத்த பாடலாக கேட்கலாம். தொடர்ந்து லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலை கேட்கலாம். இரண்டுமே 1996 வருடம் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்களிலிருந்து தான் பாடலை கேட்டுட்ருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக காதல் தேசம், லவ் பேர்ட்ஸ், அடுத்தடுத்து ரெண்டு பாடல்களை கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
2: நேர்களை 10 மணி 1 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த 1 மணி நேரம் நேர்கள் நீங்கள் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைன். ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த 1 மணி நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் 1968வது ஆண்டு வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. முதல் பாடலாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலும், தொடர்ந்து பொம்மலாட்டம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடலும் அடுத்தடுத்த 2 பாடல்களாக கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4
3: சமத்தா இருந்தா கொடுத்தேளா அசடா இருந்தா பருத்தேளா
4: ஏண்டி புதுசா கேக்குற

0: என்னத்தை செய்வாள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

ஹே ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பணமா பாசமா திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி அவர்களோட குரலையும், தொடர்ந்து கண்ணன் என் காதலன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல்களை அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் ஒளி விளக்கு திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் எல் ஆர் ஈஸ்வரி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலும், தொடர்ந்து எங்கள் ஊர் ராஜா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடலும் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக கேட்கலாம். இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: மாம்பழத்தோட்டம்

இல்லை 10:24 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ ரிவன் நிகழ்ச்சியோடு தான் நடந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல்கள் பூவும் பொட்டும் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கக்கூடிய பாடலும், தொடர்ந்து மூன்றெழுத்து திரைப்படத்திற்காக எஸ்வி பொன்னுசாமி பி சுசீலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக.

இல்லை 10:32 ஆகிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ ரிமென் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டுக்கிட்டு இருக்கோம். 1968 வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். தொடர்ந்து புனர்ஜென்மம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல். நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த 2 பாடல்களாக

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவே.
1: ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் தில்லானா மோகனாம்பால் திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடிய பாடலும், தொடர்ந்து ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த ரெண்டு பாடல்களாக.

நேர்களே, ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் ஸ்நேகிதி திரைப்படத்துக்காக தீம் சவுந்தரராஜன் பாரதி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். தொடர்ந்து உயிரா மானமா திரைப்படத்துக்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் எல்ஆர் ஈஸ்வரி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேற்று நேரம் 10:58. இந்த 1 மணி நேரம் ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோடு தான் அடைஞ்சிருந்தீங்க. 1968 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடலை கேட்டு முடிச்சிருக்கோம். நிறைவாக புதிய பூமி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலை கேட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் நவீன் பாரதி.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக புதுப்பாடகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் பாடல் இதோ.

திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்.

சூரியவம்சம் படத்துல இருந்து மனோ சுனந்தா இவங்களுடைய வாய்ஸ்ல, மெத்தா அவர்களுடைய வரிகள்ல, எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:11 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து கோபால் சர்மா அண்ட் தேவி இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேசம் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். மனோ அண்ட் மனோ அவர்களுடைய வாய்ஸில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டோம். நேரம் 11:23 ஆகிட்டுருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் அண்ட் சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், சி வி ராஜேந்திரன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். மனோ, மலேசியா வாசுதேவன், விஜயகுமார், ஸ்வர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில் பாடல் கேட்டும் தேவா அவர்களுடைய இசையில். நேரம் 11:34 ஆகிட்டுருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக பிஸ்தா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ, சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில், காளிதாசன் அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

உல்லாசம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், ஹரிணி இவங்களுடைய வாய்ஸில் கார்த்திக் ராஜா அவர்களுடைய இசையில பாடல்கள் கேட்டு முடித்தோம். நேரம் 11:45 ஆயிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து ஜிமோன் அவர்களுடைய குரலில் ஆதித்யன் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:57 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நிறைவு பாடலாக பொற்காலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க வரும். அருண்மொழி, அனுராதா, ஸ்ரீராம், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

பண்பு தன்னை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனித குல பண்பு தன்னை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவு

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ஏக்கம் பிறந்ததம்மா இன்று நீ சிரிக்கையிலே, இன்பம் பிறக்கும் அம்மா நாளை இந்த வேளையிலே. ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்யப்பட்ட மேடையிலே, மறுநாள் பார்க்கையில்

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று வள்ளலார் நகர் யுஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். முதலில் கிரிப்ரியம், ராகம் கதனகுதூகலம், ஆதிதாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

இதுவரை பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யுஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.

பூஜிதா மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சிணி மகா காமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரி சதுஷ்டி உபசாராட்சி கலாமயி மகா சதுஷ்டி கோடி யோகினி.

0: நேரம் 5:28. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.
1: ஓம் சகுங்குமவிலேபன அழிக சுந்தி கஸ்தூரி

ఆది పాపశమని హరిరశ్వాది సేవిత హక్కి కుంభో తుంగ కుజా